இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

சிந்தனை நலம் இருந்தால் செயலும் நலமாயிருக்கும். நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம் என்ற நல்ல சிந்தனையுடன் பெரிதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது இசையோடு ஆர்ஜே பீட்டர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். 6 மணிக்கான செய்திச் சுருக்கத்திற்கு பிறகு அருள்மொழி மாலையை தொடர்பவர் ஆர்ஜே ஹேமா.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில்

சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 6:03. வேண்டத்தக்கது அறிந்தவர் இறைவன், வேண்டியது முழுவதும் தருபவரும் அவரே. அப்படி இருக்க நாம் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்றால் அதுவும் அவர்தம் விருப்பம்தான் என்று மாணிக்க வாசகரின் வழி நின்று இறையருள் போற்றி இன்புறுவோம்.
2: அருள்மணி மாலை நிகழ்ச்சி வாயிலாக
1: இப்பொழுது நாம் கேட்கலாம் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை. பாடலுக்கு இசை TR பாப்பா.

செல்வம் மழையென பொழிந்திடும் கந்தன் மணிக்கரம் சரண் நமக்கு. வள்ளல் முருகனின் அருளே அரண் நமக்கு. இனிதாக ஒலித்த அந்த பாடல் கோவை கோமலா குரலில் நாம் கேட்டோம். கேட்ட பாடலுக்கு இசையல் கிருஷ்ணன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் அருள்மணி மாலை நிகழ்ச்சி வழியாக இறையன்பம் நாடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடலை. பாடல் ஒலிக்கும் நேரம் 6:15.

அகிலமெல்லாம் காக்கும் அகிலாண்ட நாயகியை அனுதினம் பாடிட அகத்தினில் பொங்கிடும் அன்பும் மகிழ்ச்சியும். நாம் கேட்ட அந்த பாடலுக்கு வீரமணி இசையமைத்து பாடியிருந்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நேரம் 6:25. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடலை. செம்பனார் கோயில் சண்முகம் எழுதிய பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நேயர்கள்லாம் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இறை சிந்தனையோடு பக்தி பாடல்களையும் நம்ம கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், இறை இன்பம் நாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவர் வந்து போட்டிருக்காரு, தணிகை மலையில் தரணி ஆளும் அழகு சிவபாலா அந்த பாடலாம் நாங்கள் கேட்டு ரொம்ப இறை சிந்தலையில் மூழ்கினோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், இன்றைய தினம் எல்லோருக்குமே நல்ல வகையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வாழ்த்திருக்காங்க. கமலா வரதன் அவங்களுமே இன்றைய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே போரூர் பொன்ராஜ் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்து குறிப்பிட்டிருக்காரு. சாந்தி ரமேஷ், முரளிதரன் விழுப்புரம், எஸ் பழனி, புன்னியின்படி வண்ணை கணேசன், காலை வணக்கம் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. கூட மயில பட்டாபி அவருமே நிகழ்ச்சியில் இணைந்து அவரோடு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பதிவிட்டிருக்காரு. சூளை ரீஜா மனோகர் அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததையும் நல்ல ஒரு காலை நேரத்துக்கான வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சீக்காடு ஜெயக்குமார், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்ததான் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், சோமசுந்தர பிரபு, புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன், எல்லா நேயர்களுக்குமே கூட நாங்கள் வந்து காலை வணக்கம் சொல்லிக்கிறோம், இன்றைய நிகழ்ச்சியில் எல்லாம் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவருமே இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. நம்முடைய அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் ராதா மாணிக்கம் அவங்க எழுதி இசை மீது பாடியுள்ள பாடல்.

மனமுருகி பாடும் பக்தி ரசம் ததும்பும் சொல் மாலையை இறைவனுக்கு சூட்டி என்பற்று கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் எஸ் சரளா பாடியுள்ள பாடலை. நாகூர் சேத்தன் எழுதிய பாடலுக்கு இசை டி கே ராமமூர்த்தி.

0: நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் இன்னுமே ஓம் பிரகாஷ் அப்படின்றவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, சோமங்கலம் சடகோபன், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா, சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், ராஜமாணிக்கம் கோபி, புதுகேசாவரம் வஜ்ரவேலு, அன்வர்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, மேலாவதம் நட்சத்திரா, தருண், அவங்க அப்புறம் வந்து முகமது மியான், பிரகாஷ், டிபிஎஸ், ரங்கராஜன், ரமா, மதுரேஷோ, சண்முக சுந்தரம் எல்லாருமே இணைந்திருந்தாங்க. நிகழ்ச்சியை கேட்டு இன்புற்றார்கள். பக்தி மனம் ததும்பும் பாடல்கள் தரும் சக்தியில் செய்யும் செயல் அனைத்திலும் செம்மை எய்திடுவோம். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: நேரம் 6:44, 40 நொடி, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினாா்.

0: தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனை

கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22ஆம் தேதி வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர் மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:55. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்னென்னும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம இணைவோம். இன்றைய தினம் குறித்த ஒரு சிறப்பு தகவல் இருக்கும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில கடிதம் வழி நேயர்கள்லாம் விரும்பி கேட்ட பாடல்களை நம்ம எல்லோருமே கேட்டு ரசிக்கலாம். 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இனியவை. 1950-60-70 காலகட்டத்தில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விலை நிலைப்படுத்துதல் திட்டம் நிதி திட்டம் குறித்து கேட்கலாம். விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம் குறித்த தகவல்களை கேட்கலாம். 3:00 வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி. பத்திற்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியை நம்ம கேட்டு ரசிக்கலாம். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி இடம்பெறும். 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8:05 இசையும் நானும். இந்த நிகழ்ச்சியில பாடல் ஆசிரியர் ஏ மோகன்ராஜன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் வி உமா அவர்கள். 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராம

சுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும். இப்படி விதவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம எல்லோருமே கேட்டு ரசித்து இன்புற்றுக் கொண்டிருக்கிறோம். இதுவரை இன்று ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. ஒரு புத்தகம் திறக்கப்படும் பொழுது புதிதாக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது. பல புதிய புத்தகங்களை படிப்போம், பல புதியனவற்றை கற்போம். இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: நேரம் காலை 7 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்னும் விரும்பி கேட்கும் நேயர்களை உங்களோட எல்லாம் இணையறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்துல இருந்தா நம்ம கேட்க போறோம். இந்த பாடலை அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய பாடல், விக்னேஷ் சிவன் எழுதியது.

0: உலக குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான தினம் இன்று. இந்த தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்குபவர் ஆர்ஜே ராமச்சந்திரன் அவர்கள், கேட்கலாம்.
1: ஜூன் 12 உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம். திட்டம் உழைக்கின்ற தோழர்களே, எந்த ஒரு சொல்லை கேளுங்களே. நிம்மதியாக வாழும் உரிமை ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது. அந்த உரிமைக்கு எதிராக நிற்பவர்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டியது அவசியமாகிறது. புத்தகங்கள் ஏந்த வேண்டிய பிஞ்சு குழந்தைகளின் கைகளில் கற்களையும் இரும்பு கம்பிகளையும் சுமக்க சொல்பவர்கள் உலக நலனுக்கு எதிரானவர்கள். ஐக்கிய நாடுகள் அவையின் ஓர் அங்கமான பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு மூலம் 2002 முதல் உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகளின் அவல நிலையை களைவதும், அவர்களை வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவதை தடுத்து நிறுத்துவதும், அவர்களுக்கு தரமான இலவச கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதும் தான் இந்த நாளின் முக்கிய நோக்கமே. பாமர மக்களின் பசியும் வறுமையும் தான் குழந்தை தொழிலாளர்கள் உருவாவதற்கு அடிப்படை காரணிகளாக அமைகின்றன. போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் உலக அளவில் பிஞ்சு குழந்தைகளின் வாழ்க்கை பக்கங்கள் பெரும்பாலும் கருப்பாகவே இருக்கின்றன. கல்வியை பெற்றவர்களை விட கல்வியை கற்றவர்களே அந்த கருப்பு பக்கங்களை நீக்கவும் குழந்தைகளை பாதுகாக்கவும் முற்படுகிறார்கள். குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு சட்டங்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இருப்பது ஆறுதல் அளிக்கக்கூடியவை. அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. உலக அளவில் பல கோடி குழந்தைகள் இன்னும் குழந்தை தொழிலாளர்களாகவும் ஆபத்தான பணிகளிலும் ஈடுபடுத்தப்படுகின்றனர். அவர்களின் சுதந்திரம் பறிக்கப்படுகின்றன என்பது இதயத்தில் வேதனையை விதைக்கிறது. குழந்தை தொழிலாளர்களை மீட்டு அவர்களின் பருவத்தை அவர்களை அனுபவிக்க செய்ய வேண்டியது அவசியமாகிறது. குழந்தைகளின் உரிமையையும் சுதந்திரத்தையும் பறிக்கும் உரிமை எவருக்கும் இல்லை என்ற வலிமையான கருத்தோடு உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தை அனுசரிக்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: கபில் கபிலன், விஷ்ணு, விஜய் இவங்கெல்லாம் பாடிய இந்த பாடம் தான் முன்னாடி நம்ம கேட்டோம். தலைவர் தம்பி தலைமையில் என்ற படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். விஷ்ணு எடவன் எழுதிய இந்த பாடலுக்கு இசை விஷ்ணு விஜய். நேர்மெழ்மணி 11:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம்.
2: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா?

0: டியர் ரதி என்ற படத்திலிருந்த பாடல் நம்ம கேட்டோம். எம் எஸ் ஜோன்ஸ் ருபீட் இசையமைத்து பாடியிருந்த பாடல் அது. நேரம் 7:14 நொடி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய் எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கு இடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை

0: அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்த உள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. பின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணை அமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும்

0: உணர்திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14 நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் இங்கே பார்த்தீங்கனாக்கா நிகழ்ச்சியில் இணைந்ததை வந்து அபர்ணா நகர்லேருந்து மூர்த்தி, சரவணர் ராமலிங்கம் இவங்களாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தீட்டாளம் அங்கேருந்து டிசி ராஜேஷ் அவருமே வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு அவங்களுமே கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் நல்லா சிறப்பாக இருக்கணும் அந்த மாதிரி வாழ்த்தி வந்திருக்காங்க. பிரபாகரன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், ரோசையா, ரீஜா மனோகர் அவங்களுமே கூட நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. புத்தகங்களை வாசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீட்டாளம் அங்கிருந்து டி சி ராஜேஷ் பதிவிட்டிருக்காங்க. வீர வங்கேற்றாமன் அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. புத்தகத்தோட அருமையான சிந்தனையை கூறி நிகழ்ச்சியை தொடங்கினது நன்றி சிறப்பு அப்படின்னு சொல்லி பிரபாகரன் வாழ்த்திருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களுமே நிகழ்ச்சியில் இணைந்தது தான் சொல்லியிருக்காங்க. எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து அருள்மணி மாலையும் கேட்டோம், வணக்கம் தமிழ்நாட்டிலும் இணைந்திருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களுமே நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. இவங்களை போலவே கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து கலீல் அகமது, பொரிசிவாக்கம் சவுந்தரராஜன், என் எம் பி நச்சுப்பிள்ளை, பாபு முள்ளக்காடு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பிரபு வீர அவருமே இணைந்திருக்காரு. நம்ம இப்போ ஒரு க்வெஸ்சனும் போட்டு ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நகர்ப்புற நீர் பாதுகாப்புக்கான தேசிய முன்மாதிரியாக உருவாகியுள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கான பதில்களையும் பதிவிடுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க நேயர்களும். இதுக்கான பதில்களை நீங்கள் அங்கே கமெண்ட்ஸ்லேயே போடலாம்.
2: யோன் பண்ணியிருக்கீங்க 102.3 RJ ஹேமாவோட.

0: பராசக்தி என்ற இந்த பாடல் நம்ம கேட்டோம். ஷால் ரோண்டன் தி இவங்களாம் பாட இந்த பாடல் ஏகாதசி எழுதியிருந்தது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். கேட்டு ரசித்தோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-8648, 0444-249-8648.
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்சன், நகர்ப்புற நீர் பாதுகாப்புக்கான தேசிய முன்மாதிரியாக உருவாகியுள்ள நகரம் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ராய்ப்பூர் அப்படின்றது தான் அதுக்கான சரியான பதில். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த ராய்ப்பூர். ஜல் சஞ்சய் அப்புறம் வந்து ஜன் பகிதாரி இந்த மாதிரியான திட்டத்துக்கு கீழே வந்து நகர்ப்புற நீர் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான தேசிய முன்மாதிரியாக இந்த நகரம் உருவாகியுள்ளது. ரீசார்ஜ் கிணறு

அதுக்கப்புறம் வந்து கசிவு நீர் உறிஞ்சும் குழிகள், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள், இப்படி பலவற்றை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அதிகப்படியான மழைநீரை வீணாக்காமல் நிலத்தடிக்குள்ள சேகரித்து வைக்கிறது, சேமித்து வைக்கிறது, அப்புறம் நகர்ப்புற வெள்ளத்தை தடுக்கிறது, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் ஸ்பான்ஸ் சிட்டியாக இது மாற்றப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லை, நீர் மறுசுழற்சியும் இவங்க செய்கிறாங்க. சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை நகர்ப்புற பயன்பாட்டுக்காக மீண்டும் பயன்படுத்துதல், ஆறுகளை மீட்டெடுத்தல் போன்றவையெல்லாம் இதில் அடங்கும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இவங்க செய்கிறாங்க. இந்த ராய்ப்பூர் அப்படிங்கிற ஒரு பதில தான் நிறைய பேர் வந்து பதிவிடவும் செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள். யாராலும் நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் வித் லவ் என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. சுப்லாஷினி பாடிக்கக்கூடிய பாடல் உமாதேவி எழுந்தது. பாடல் கீசை ஷான் ரோல்டன்.

நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கான அந்த ராய்ப்பூர் அப்படிங்கிற ஆன்சரை பிரமிளா தமிழ் செல்வன் அவங்க பதிவிட்டிருக்காங்க. அவங்க கூட சிவன், அருண், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மதுரேஸ்வர் சண்முகசுந்தரம், மாலினி தேவி, அருணாச்சலம், சமுன்னி கே எம் அவங்க நிகழ்ச்சியில் இணைந்து சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே ராய்ப்பூர் அன்ற பதில வந்து பதிவிட்டிருக்காங்க. பதில பதிவிட்டவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி. முயற்சி செஞ்சவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் நன்றி சொல்கிறோம். அப்புறம் வந்து அன்பு ராணி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க, நல்ல ஜாய்ஃபுல்லான ஒரு வீக்கெண்ட் இருக்கட்டும் எல்லாருக்கும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. வீரதுரை அவரும் வந்து சரியான ஆன்சர் தான் பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், மயிலை பட்டாபி, அதுக்கப்புறம் பிரபாகரன், ஆண்டனிராஜ் காட்டுப்பா.

பக்கத்துலேருந்து எல்லாருமே வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர் நகரம்ன்றதை கரெக்டாக பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி சொல்லிக்கலாம். பூலப்பாளையம் ஆனந்த முருகன் அவருமே கூட அதே மாதிரி தான். அப்புறம் வந்து ஹரிஹரன், ஏ ஹரிஹரன் அவருமே கூட கரெக்டான ஒரு ஆன்சர் தான் வந்து பதிவிட்டதுக்கான முயற்சி செஞ்சுருக்காங்க, பதிவும் இட்டிருக்காங்க. பரிசிபக்கம் சவுந்தரராஜன் அவரும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரோசியா நிகழ்ச்சியை இணைந்தது நல்வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவரும் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள்லாம் வந்து நல்லா இருக்குது இந்த காலகட்டத்துக்குன்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோ.
3: நேரம் 8:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் மனதில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட. Facebook க்வெஸ்சனுக்கான ஆன்சரை மேலப்பட்டு தாயலனும் பதிவிட்டிருக்காங்க. மனவெளி விநாயகம் நிகழ்ச்சியில் இணைந்தது சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் காளிதாஸ் 2 என்ற படத்தில் இருந்தால் நம்ம கேட்க போறோம். கபில் கபிலன் பாடிக்கக்கூடிய பாடல் மோகன் ராஜன் எழுதினது. இந்த பாடலுக்கு இசை சாம் சிஎஸ்.

0: டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற படத்தில் இருந்த பாடல் நம்ம கேட்டோம். ஷான் ரோல்டன் பாடியிருந்த பாடல், மோகன்ராஜ் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை ஷான் ரோல்டன். நம்மளுடைய ஃபேஸ்புக் கொஸ்டனுக்கான ஆன்சரை திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களுமே பதிவிட்டிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கிளாப்ஸ் போடுற மாதிரி ஒரு பிக்சரும் போட்டிருக்காங்க. குணானன் அண்ணாமலை ஆன்சர் தான் பதிவிட்டிருக்காங்க, அவங்களும் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான், பத்மா சௌந்தரராஜன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், சரியான ஒரு பதிவு தான். கூட வந்து பொன்னியம்னடு வண்ணை கணேசன் அவங்களுமே வந்து சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. எம் சங்கர் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் அவர் வந்து அது ராய்ப்பூர் அப்படின்றத போட்டிருக்காங்க, அது மட்டும்தான் அங்கே நம்மளுக்கான சரியான விடை. ஆரணி பாப்பம்படி ஆண்டாள் தேவமணி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரணி சம்புவரநிலையூர் அர்ஜுனன் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஏழுக்கு நேர் தேவா கூட அபு தாகி ரெண்டு பேருமே சேர்ந்து ராய்ப்பூர்ன்ற அந்த ஒரு ஆன்சரை பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் பதிவிட்ட எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: கலக்கல்

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பாடல் கேட்கலாம். வீர தீர சூரன் என்ற படத்திலேருந்து ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல் தான் கேட்க போகிறோம். விவேக் எழுதியிருந்த பாடல், இது பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ் குமார்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஹே நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நிகழ்ச்சியின் நிறைவா நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் வருஷங்களுக்கு சேஷம் என்ற படத்திற்காக சபேஷ் சுப்பிரமணியம் பாடியுள்ள பாடல். இந்த பாடல் ஆர் பி பாலா எழுதியிருக்காங்க. பாடலுக்கு இசை அம்ரித் ராம்நாத்.

0: நாம் இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: நேரம் 7:59, 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். 8:02 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் இப்போது 8:03. நேயர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: வண்ணங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நிகழ்ச்சி தான் இந்த உங்கள் விருப்பம்.

வரும் நிகழ்ச்சி தான் இந்த உங்கள் விருப்பம். வழக்கம் போல இன்றும் உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்த்து வானலை தாளாட்ட வலம் வர காத்திருக்கிறது இன்றைய உங்கள் விருப்ப பாடல்களை. பாடல்களை கேட்போம் நீர்களே. அதற்கு முன்னால், எது அழகு, எதுவெல்லாம் மனதிற்கு ஆறுதல் தருகிறதோ அதுவெல்லாம் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயற்கையில் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து அப்படியே அழகு கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழலும் நமக்கு இருந்தும் அதை ரசிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி இல்லையா? சரி, அப்படி பார்க்கும்போது இயற்கையில் எல்லாமே அழகு, எதுவெல்லாம் நம்முடைய மனதை ஆறுதல் படுத்துகிறதோ, நம் மனதிற்கு ஒரு இதம் கொடுக்கிறதோ அதுவெல்லாம் அழகு. அப்படி சொன்னால் நாம் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற ஒவ்வொரு பாடல்களும், இசையும் கவியும் இணைந்து வரக்கூடிய அத்தனை பாடல்களும், அந்த பாடல்களை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்களுடைய ஊர் பெயர் இதெல்லாம் சேர்த்து சொல்லும்போது அது அழகோ அழகு இல்லையா? அப்படி அந்த அழகின் மொத்தத்தையும் நாம் இணைந்து ரசிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது. இளையராஜா இயற்றி இசையமைத்து அனன்யா பட்டோடு இணைந்து பாடிய பாடல், விடுதலை திரைப்படத்திலிருந்து. யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல், பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி. செய்யாறு வட்டம் சிறங்காட்டூரிலிருந்து ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெருவிலிருந்து சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு, ஏழுமலை புஷ்பா, மணியரசன், திருமழிசை உஷா, ராஜேந்திரன், ஹேமா, கவின், நீலாங்கரை கோகுல், பாஷா, கண்ணகி நகர் கருப்புசாமி, கஜினி, அச்சரப்பாக்கம் செல்வி, கோபால், மயிலாப்பூர் லக்ஷ்மி, நித்யா, சென்னை 60 இந்த பகுதியிலிருந்து ஏகா ராஜா. தனி நேர்களின் விருப்பமாகவும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாகவும் இதோ வானலைகளில்

0: வருமா வருமா வீட்டுக்குள்ள அப்படின்னு அவங்க அந்த மல்லி மனம் அதற்காக காத்திருந்தாங்க. பாடல் வருமா வருமா எங்க பேர்கள்லாம் வருமா அப்படின்னு காத்திருந்த அத்தனை நேர்களுக்கும் உண்மையிலே இந்த ஒரு மணி நேரம் அவங்க விரும்பிய பாடல் அவங்க பேர்களோட வரும்போது அது ஒரு தனி சுகம் இல்லையா? சரி, நேரம் இப்போ 8:11.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஓஹோ எந்தன் பேபி இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் சித் ஸ்ரீராம் குரலில். துறைப்பாக்கத்திலிருந்து குப்பம்மாள் வேலாயுதம், மயிலாப்பூர் லட்சுமியம்மாள் நித்யானந்தம், புளியந்தோப்பு பூசம்மாள் கண்ணன், லைட்ஸ் ரோடு சரோஜம்மாள் அருணாச்சலம், மாதவரம் வாவூசி தெருவைச் சேர்ந்த கிருஷ்ணம்மாள் சாமிதாஸ், குமுதாம்பாள் ரவிதாஸ், தியாகராயநகர் மெய்யம்மை ஸ்ரீனிவாசன், பாலாஜி சந்தோஷ், சென்னை 18 இந்த பகுதியிலிருந்து விஜய், கொரட்டூர் மணவாளன் ஆனந்தி மணவாளன். இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது ஓஹோ எந்தன் பேபி.

102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் காலை நேரத்தை ரொம்ப சுகமான வேளையாகவும் இதமான வேளையாகவும் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து யார் யாருடைய விருப்ப பாடல்? மயிலாப்பூர் பட்டாபி கபிலன், தெய்வா முனுசாமி, சந்தர் சம்சுதீன், நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனா, சுஷ்மா, ஆரணி பாப்பாம்பாடியிலிருந்து ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள், கணபதிபுரம் தட்சிணாமூர்த்தி, கஸ்தூரி லோகநாதன், சந்தியா, அஸ்வின், சாலமங்கலம் வேதநாதன், ஜெயந்தி, சஞ்சய், ஸ்ரீபெரும்புதூர் சுரேஷ், அனுராதா, திவாகர், பெறப்பேரி உதயகுமார், பத்மாவதி. இத்தனை நேர்களின் விருப்ப பாடலாக நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் புலிவால் திரைப்படத்திலிருந்து. என் ஆர் ரகுநந்தன் இசையில், வைரமுத்து வரிகளில், கார்த்திக், ஸ்ரேயா கோஷல் இவர்களது குரல்களில்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com

0: மனம் நிறைந்த பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. வானலைகளில் இது உங்கள் விருப்பம். வழங்கிக் கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சியில். அடுத்த பிரதர் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். பால்டப்பா இயற்றி பாடியது. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் இந்த பாடல் வருது. சரி, இந்த பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க? மதுரை, மணிநகரம், சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி, அயப்பாக்கம் அபர்ணா நகரிலிருந்து மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், சிங்கப்பெருமாள் கோயில் நரசிங்கபுரத்திலிருந்து தமிழ்வாணன், கஸ்தூரி, இளஞ்சொழியன், குமரேசன், கலைவாணி, ருச்சித்ரா, தேஜஸ் பாண்டியன். இந்த நேர்களுடைய விருப்ப பாடலாக இப்போ நாம் கேட்கலாம் பிரதர் பட பாடல்.
1: மக்கா மிஷி.

மகாமிஷி. கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் அமரன் இந்த திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் திருநெல்வேலி சந்திப்பு ஜானகிராம் அந்தோணி, சாத்தான்குளம் மயில் உக்கிரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி இரா செல்வமணி, தஞ்சாவூரிலிருந்து மணி, மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், திருநெல்வேலி அம்மன் சன்னதியிலிருந்து கோபால் சிங். இந்த நேர்களின் விருப்ப பாடலாக யுகபாரதி வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார், இசையில் கபில் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ், குரல்களில் இதோ பாடல்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நிறைவேற்று மணி 35:40. இப்போ நம்ம ப்ரமோ கேட்டோம் இல்லையா, கலக்கல் அரங்கம் எப்போவுமே வந்து ஒரு கலகலப்பாக உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இளைஞர்கள் நேர்களை இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. இதே மாதிரி பாடல் கேட்டுட்டு சந்தோஷமாக எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் வந்து ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம இருந்தோம், அதில் ஒரு ஈடுபாட்டோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சோர்வு அப்படின்றதே வராது இல்லையா. நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறோம், பிடித்த பாடல் கேட்டுகிட்டே செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டபுள் பொரான்ஸா அப்படின்னு தான் இருக்கும். சரி, அப்போது இந்த நேரத்தில் என்ன பாடல் கேட்க போகிறோம், யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்குறீங்களா? புஷ்பா 2 இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். விவேகா ஏற்றி தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், ஸ்ரேயா கோஷல் குரலில் அருமையாக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. யார் யாருக்காக? பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஷியமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசி தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன் ஜெயவேலு, அசனம்மாப்பேட்டையிலிருந்து கணபதி சரஸ்வதி சௌமியா ஸ்ரீகவி. இந்த நேர்களின் விருப்ப பாடல் இதோ காற்றோடு கலக்கிறது.

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு?
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

அப்படி எழுத்து வடிவத்தில் நீங்கள் அனுப்பிய உங்கள் விருப்ப பாடல்கள் இதோ காற்றில் கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. செவியோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது உங்கள் விருப்பமாக. நிகழ்ச்சியில் அடுத்த ஜமாலியா ஹவுசிங் போர்ட் பாத்திமா பகதூர் சகோதரர்கள் ஷேக் மாவோ, ஃபர்வின் பானு, ஹசீனா, ஹயத் பாஷா, தாரா பேகம், வர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு பகதூர் பாய், ரஃபி பாய், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெருவிலிருந்து பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன் இந்த நேர்களின் விருப்ப பாடல் அயலான் திரைப்படத்திலிருந்து. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து ஏஆர் அமீனோடு இணைந்து பாடிய பாடல். பாடல் வரிகள் சிவகார்த்திகேயன்.

இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல்

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நேர்களே, உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் இது. வசந்த முல்லை இந்த திரைப்படத்திற்காக சக்திஸ்ரீ கோபாலன், விஜய் ஏசுதாஸ் பாடியது. விவேகாவின் கற்பனையில் ராஜேஷ் முருகேசன் இசையில் வருகிறது இந்த பாடல். விரும்பி கேட்டுள்ள நேர்கள் காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவூசி திரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஏசுபாதம். இந்த நேர்களின் விருப்ப பாடல்.

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கும் பாடல் இது அலங்கு. இந்த திரைப்படத்திற்காக மோகன்ராஜன் இயற்றிய அஜீஷ் இசையில் சத்யபிரகாஷ் பாடிய பாடல். அம்மாபேட்டை லோகநாதன், பிரேமாதேவி, ஹேமலதா, சந்தோஷ் திரள், ஆதித், ஆவடி, திருவிழஞ்சியம்பாக்கம், சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகரிலிருந்து இசையின்பன், இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர், காமாட்சி, அஸ்பதி, அசோக். இந்த நேர்களின் விருப்பமாகவும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவாகவும் வருகிறது பாடல்.

0: விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் விருப்பம்.
2: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது உங்கள் விருப்பம். இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்துள்ளில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணிநிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7,500 ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அதே கொண்டாட்டத்தோடு மீண்டும் இணைகிறோம் நேர்களே. நேரம் இப்போது 9:40.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
1: ஆம்னர்களே, கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இது நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான். தொலைபேசி வழியாக நேயர்கள் எல்லாரும் பங்கேற்று சும்மா ஜாலியாக காலையில் நேரத்தில் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக பாடலாம் கேட்டு முடிச்சாச்சு. சரி, நம்ம அப்படியே அதே பரபரப்பாக, அதே சுறுசுறுப்பாக, அதே வேகத்தோட கொஞ்சம் ஒரு சொல் விளையாட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லையா? சொன்னதும் சொல்லப்பட்டதும் காகிதத்தில் வடித்த காவியம் போன்றது.

செய்ததும் செய்யப்பட்டதும் கல்வெட்டில் பொறித்த சரித்திரம் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பாருங்க, அதாவது ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம், சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அது இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த கண்டென்ட் புக்ஸ் அப்படி சொல்கிற மாதிரி காகிதத்தில் வடித்த காவியம் போன்றது, அதுவும் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செய்ததும் செய்யப்பட்டதும் தான் கல்வெட்டில் பொறித்த சரித்திரம் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சிந்தனை வரிகளோடு ரொம்ப அழகாக தொடங்குகிறோம் இன்றைக்கி நம்மளுடைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை. சரி, இந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம், எப்பவும் போல தாங்க குறிப்பும் சொல்லும், சில குறிப்புகள் கொடுக்கப்படும், அந்த குறிப்புகளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்றத நீங்கள் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. நீண்ட நாட்களாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து பயணித்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு தெரியும் இல்லையா.

தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்து பயணித்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும் இல்லையா. சரி, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-5208-53 மற்றும் ஒரு எண் 2838-9871. இணைப்பு எண் 044. வழக்கம் போலதாங்க, ஒரு பாடல் கேட்போம், அந்த பாடலை தொடர்ந்து நாம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எந்த குறிப்பு, அந்த குறிப்புக்குள்ள இருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்றத நம்ம சூப்பரா கண்டுபிடிக்கலாம். சரியா?

0: யார் சொல்வதோ யார் சொல்லுவதோன்னு பாடல் சொல்லிருச்சு, ஆனால் நாங்கள் தாங்க சொல்ல போகிறோம், வேற யார் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஆர்வமான அந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு புரியுது. சொல்லலாம், கேள்விகள் நாம் முதல்ல கேட்டுருவோம். சரியா, சரியா, முன்னாடி நம்ம கேட்ட இந்த பாடல் குஷி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருந்தது. வைரமுத்து ஏற்றியிருந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் தேவா.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கலக்கல் அரங்கம். இன்னைக்கு நம்மளுடைய கலக்கல் அரங்கத்தில் குறிப்போம் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சரி, இப்போ இன்னைக்கு எந்த எதை பற்றின குறிப்புகள் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எப்பவும் போல தான். நிறைய ஊர்களுக்கெல்லாம் நம்ம பயணப்படுறோம். அப்படியே போகும்போது சில ஊர் பெயர்கள் வந்து நம்மளுடைய மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கோம் இல்லையா? அப்படியே யோசிக்கும் போது சரி இந்தந்த ஊர் பேர்லாம் கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி ஊர் பெயர் தான் இந்த குறிப்பும் சொல்லும்குள்ளே இருக்குது. சரியா? சரி, முதல் ஊருடைய அந்த பேரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பை மட்டும் இப்போ நான் கொடுக்குறேன். கண்ணனின் நண்பர். இந்த பேரை சொன்ன உடனே கண்டிப்பாக நமக்கு வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அதனால் கண்ணபிரானுடைய ஆகச் சிறந்த நண்பரின் பெயர் இந்த ஊர் பேருக்குள்ளே இருக்குது. மீன் வகைகள் இருக்குல்ல, அதில் ஒரு வகை மீனின் பெயர் இதில் இருக்குது. பஞ்சபாண்டவர்களில் ஒருவருடைய பேரும் இதில் இருக்குது. இந்த மூணு பேரையும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஊருடைய பெயர் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணபிரானின் நண்பர், ஒரு வகை மீன், பஞ்சபாண்டவர்களில் ஒருவர். இந்த மூன்று சொல், இந்த மூன்று பெயர்களையும் சேர்த்து பாருங்கள், ஒரு ஊருடைய பெயர் கிடைக்கும். அது என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு பாடலை தொடர்ந்து நீங்கள் இணைப்பில் வந்து நீங்கள் சொல்லலாம். சரியா? தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952085353 மற்றும் ஒரு 2838987171. இணைப்பு எண் 044. நீங்கள் தொலைபேசி

இணைப்பு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வந்து முகநூல் பக்கத்துலேயும் நீங்கள் பதிவிடலாம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்துலேயும் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். சரியா?

0: நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் ஹரிஹரன் ஸ்வனலதா பாடியிருந்தது, பா விஜய் இயற்றி பரணி இசையில். நாம் கேட்ட அந்த பாடல் பார்வை ஒன்றே போதுமே இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேரம் 9:20, 103.3 பாரதி தமிழ் பண்பலை இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது கலக்கல் அரங்கம். சரி, 3 குறிப்பு கொடுத்திருந்தோம் இல்லையா, அந்த குறிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர், யார் சொல்றாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: வாங்க சந்திரசேகர், கண்டுபிடிச்சிங்களா?
1: மேம், கண்ணனுடைய ஃப்ரெண்ட் குசேலர் தானே மேம்.
0: அருமை, சூப்பர். அடுத்து
1: மீன் வகை ஒண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, இறால் தானே மேம் வரும் மீன் வகை?
0: இல்ல, குசேலர் சரியா சொல்லிட்டீங்க. அடுத்து பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர் அப்படின்னு கேட்டிருந்தேன். வாழ்த்துக்களோட
2: என்ன
0: ஊரு?
2: சேலம். சேலம்,
0: சேலம் எப்படி நண்பா?
2: குசேலன் வந்து வருது மேடம்.
0: திமிங்கலத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ரெண்டு குறிப்பு வந்து ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க நண்பா. உங்க பேர் சொல்லுங்க.
2: நூர்
0: முகமது. ரெண்டு குறிப்பு வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா அது எங்க அந்த ஊர் பேர்ல இன்னும் ஒண்ணு கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லிடலாம். ஒரு மீன் வகை சொல்லிருந்தோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் முயற்சி தான், அடுத்த நேர் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு
2: நினைக்கிறேன்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், வாங்க.
3: பெரும்பாக்கம் வனஜா.
0: வாங்க வனஜா அம்மா, சொல்லுங்க.
3: ராமரோட ஃப்ரெண்ட் வந்து குசேலன் மேடம்.
0: கண்ணனுடைய நண்பர் குசேலர். பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தர் வந்து நகுலன்.
3: அதான் மேடம், அந்த ஊர் பேர் வந்து குலசேகர பட்டினம்.
0: பக்கத்துல வந்துட்டீங்க, குலசேகரங்கிற வரைக்கும் கரெக்ட். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். வணக்கம்,
4: கார்த்திக்
0: சொல்லுங்க. கார்த்திக்,
4: நான் நினைக்கிறேன்
0: என்ன நண்பா இப்போ நீங்க முயற்சி பண்ணதுனால கேட்க முடியலையோ. இப்போ குசேலர் சொல்லிருக்காங்க, நகுலன் சொல்லிருக்காங்க, இப்போ கடைசியா வந்த காலர் அந்த தோழி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, குலசேகரப்பட்டினமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குலசேகரப்பட்டினம் இல்லை, அது அதை ஒட்டி வரக்கூடிய, அது அதோடு தொடர்போடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு பேர் தான். ஏன்னா நம்ம ஒரு வகை மீன் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா? அதையும் சேர்த்தா வந்துடும் இது.
4: நன்றி.
0: வணக்கம்.
5: வணக்கங்க.
0: வணக்கம்.

0: திருநந்தையூர் கணபதிங்க.
1: ஆ சொல்லுங்க கணபதி.
0: ராமேஸ்வரம்
1: என்ன நண்பா? திரும்பவும் மீண்டும் மீண்டும் மீண்டும் முதல்ல முதல்ல இருந்து வரணுமா? இது வந்து குலசேகரம் அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. குலசேகர பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க. அது குலசேகர பட்டினம் இல்லை, அதோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஊர், அதை ஒட்டி வரக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மீனுடைய பெயர் கண்டுபிடிச்சிங்க, அதாவது பெண்களுடைய கண்ணுக்கு அந்த மீன், அந்த மீனை வந்து உதாரணமா சொல்லுவாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: குட் மார்னிங் மேடம். என்னங்க ரங்கராஜன்.
1: ஆ வாங்கய்யா.
2: குலசேகர நல்லூர்.
1: அருமை, சூப்பர். ரங்கராஜன் ஐயாக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள். நினைக்கிறேன்
1: என்னது வர்ணிக்கும் போது அந்த சேல் போன்ற விழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இந்த ஒரு குறிப்பை வந்து எடுத்தோம் நாம. சேல் அப்படின்ற சொல் வந்து கண்கள், அதாவது மீன் கண்களோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு மீன் வகையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சே அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியும் வந்து குதிரை, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதுவும் நம்ம வந்து கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம். கண்ணனின் நண்பர் குச்சேலர் ஒரு வகை மீன், அது வந்து சேல். பஞ்சபாண்டவர்களில் ஒருவர் நகுலன். எல்லாம் சேர்த்தீங்கன்னா குலசேகர நல்லூர் அப்படின்னு வரும். குலசேகர நல்லூர் இப்போது நெல்லை மாவட்டம், முன்னாடி வந்து தூத்துக்குடி, இப்போ திருநெல்வேலி மாவட்டம் அந்த பகுதியிலையும் இருக்குது. அதே மாதிரி தஞ்சாவூர் பக்கத்துலேயும் ஒரு குலசேகர நல்லூர் அப்படின்ற ஊர் இருக்குது. அது எங்கன்னா உங்களுக்கு திருப்பனந்தாள் அந்த பகுதியில் வரும். அதே மாதிரி இன்னொரு ஊர் இருக்குது, அது எங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி இருக்கு இல்லையா, அதாவது ரமண மகரிஷி பிறந்த ஊர் இருக்குல்ல, அது பக்கத்துலேயும் ஒரு குலசேகர நல்லூர்ன்ற ஊர் இருக்குது. ஒரே பேரில் மூன்று ஊர்கள் இருக்குது. இந்த ஊருடைய சிறப்பு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நாம் வந்து முதல் பேராக இந்த குலசேகர நல்லூர்ன்ற ஊர் பேரை நம்ம எடுத்திருக்கோம். சரி, அடுத்து என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி
3: ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்புறாங்களே. உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும் நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
4: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
3: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
4: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
3: சரியா போச்சு.
4: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
3: கேட்க மாட்டேதான் செய்வியா?
4: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
3: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
4: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
3: பாரா
4: பாடல் உங்கள் சாய்ஸ்.

102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் சொல் விளையாட்டில் இருக்கும் குறிப்புகளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக, அது எந்த ஊருடைய பேர் அப்படின்றத நேர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த ஊருக்கான குறிப்பை இப்போ நம்ம சொல்லிடலாமா? அதாவது இந்த ஊர் பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அறுவகை சுவையில் ஒரு சுவையின் பெயர் இருக்குது. தரு இதை குறிக்கக்கூடிய மற்றும் ஒரு சொல் இருக்குது. இன்னொன்று என்னென்னா அழகை அதிகரிப்பது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குறிப்பு. மணப்பெண்ணுக்கும் இறைவனுக்கும் கூட இது வந்து பொருந்தும்.

0: அழகை அதிகரிக்க செய்யக்கூடியது என்ன, இந்த மூன்றும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஊரின் பெயர் கிடைக்கும். இதுவும் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஊர் பேரும் கூட. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த ரெண்டு பேரில் நிறைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் அந்த பேரை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கேட்டிருப்போன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அறுவகை சுவையில் ஒன்று தரு, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அழகை அதிகரிப்பது மணப்பெண்ணுக்கும் இறைவனுக்கும் கூட இது பொருந்தும். சரியா? சரி, இப்போ நேரம் 9:30.
1: They say the view from the top changes everything, but for a few the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcil.co.in and take the first step toward the blue.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது
0: இப்போ நம்ம இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர் யார், அவங்க அந்த ஊருக்கு போயிட்டாங்களா, அந்த ஊரை கண்டுபிடிச்சிட்டாங்களா, கேட்கலாமா? வணக்கம்.
3: காலை வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
3: தாம்பரம் சரவணன் பேசுறேன்.
0: தாம்பரத்துல இருந்து சொல்லுங்க சரவணன். குறிப்பு கேட்டீங்களா?
3: சரவணன்
0: புரியல.
3: காரம்
0: காரம். சரி, அறுவகை சுவையா? ஓகே.
3: கரு வந்து மரம்.
0: ஓ, தருன்ற மரம், அருமை. அடுத்து மூன்றாவது குறிப்பு.
3: வரம்.
0: என்ன நண்பா?
3: வரம், வரம்,
0: வரம். ஆஹா, இல்ல நண்பா, இது மூணும் வந்து சரிதான். ஆனா சாரி, இரண்டும் வந்து சரியா சொல்லியிருக்கீங்க, மூணாவது இது வந்து கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். அதாவது அலங்கார அழகை அதிகரிப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த ஊர் பேரு கொஞ்சம் யோசிச்சு வைக்க முடியுமா உங்களுக்கு?
3: ஓகே மேம், தேங்க் யூ மேம், தேங்க் யூ.
0: ஓகே, சரி, அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வாங்க.
4: அண்ணாநகர்ல இருந்து மஞ்சு பேசுறேன்.
0: ஆ, வாங்க வாங்க சொல்லுங்க.
4: அலங்கரிப்பது தானே? அலங்காரம்.
0: அத கரெக்ட்டா சொல்லுங்க. அலங்காரம்.
4: அலங்காரம்.
0: சரி, அப்ப என்ன?
4: மரம் வருமா?
0: அலங்காரம், காரம், மரம். இப்போ என்னது?
4: மங்களபுரமா?
0: மங்களபுரமா? ஆஹா, இல்ல. நீங்க அலங்காரம்னு சொல்லிருக்கீங்களே, அப்ப மத்ததெல்லாம் இருக்கு.
4: அலங்காரம்,
0: அதுவும் வரணும்ல. மரம் சொல்லிட்டீங்க. இல்ல, இந்த அலங்காரம்ன்ற பேரும் வரணும்ல அதுல. அழகை அதிகரிப்பதுன்னு சொல்லும் போது நீங்க அலங்காரம்ன்ற ஒரு பதில் சொல்லிருக்கீங்கம்மா. அப்போ அந்த அந்த சொல்லும் அதுக்குள்ள வரணும் இல்லையா, அந்த ஊர் பேருக்குள்ள. முயற்சிக்கலாம். சரியா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வாங்க.
5: ரொம்ப நாள் ட்ரை பண்ணோம், இப்பதான் கிடைச்சிருக்கேன்.
0: யாருங்க உங்க பேரு?
5: என்னுடைய பேரு ஹரிஹரன்.
0: எங்க இருந்து ஹரிஹரன்?
5: பக்கம் சென்னை.
0: சென்னை சித்தால பக்கத்துல இருந்து. சரி, இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கமா?
5: இல்லங்க, இல்லங்க.
0: முதல் முறையா வந்திருக்கீங்க. முதல்ல அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்தும் வரவேற்பும் உங்களுக்கு.
5: நன்றி நன்றி.
0: சரி, இந்த குறிப்புகள் கேட்டீங்களா ஐயா?
5: என்னங்க ஐயா?
0: இந்த குறிப்புகள் கேட்டீங்களா? கேட்க முடிஞ்சுச்சா? எந்த நிகழ்ச்சியில? ஓ, அதாவது ஊர் பேரு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த ஊர் பேருக்குள்ள மரம், காரம், அலங்காரம், இந்த மூன்று சொற்களும் இருக்கு. அது எந்த ஊரா இருக்கும் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கோம்.
5: மரம், அலங்காரம், காரம்.
0: ஆமா,
5: இந்த மூன்று சொற்களை அடங்கி இருக்கு.
0: ஆமா ஆமா. அது எந்த ஊர் பேரு?
5: மரம், அலங்காரம்,
0: காரம் அப்படின்ற மூன்று சொற்களும். பரவாயில்ல, பரவாயில்லங்க ஐயா, நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க. முயற்சி தமைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நம்ம பேசும்போது நிச்சயம் நீங்க அடுத்த முறை நீங்க பதிலோட வருவீங்க. சரியா?
5: நன்றிங்க
0: நன்றிங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
0: வாங்க.

0: பெருமாள்பட்டிலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: அலங்காநல்லூரா?
1: அலங்காநல்லூர் இல்லையே, அலங்காநல்லூர் இல்லை. ஏன்னா இதில் காரம்லாம் சொல்லியிருக்கோமே, மரம் காரம்லாம் சொல்லியிருக்கோமே, அப்போ அந்த எழுத்துக்கள் வரணும் இல்லையா? இன்னொரு கூடுதல் குறிப்பு சொல்லணும்னா, இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னேன்ல, திருச்சானூர் அப்படின்றது இதோட பேர். திருச்சானூர் அப்படின்றது இந்த ஊருடைய இன்னொரு பெயர், பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய வைணவ தலம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் வந்திருக்கீங்க?
2: ஹலோ.
1: வணக்கம். உங்க பேரு?
2: சேகரன்.
1: உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
2: திருவாளூர்.
1: திருவாளூரா? எந்த பகுதியில இருக்கீங்க?
2: தலூர் மாவட்டம்.
1: எங்க?
2: தேற்கு புகழ்பெற்ற ஊர்
1: திருவாரூர். ஆரூர். ஆரூர்ல இருந்து
2: திருவாளூர்.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க.
2: அது நல்லூர் கேட்டீங்கல்ல, போற வழியில
3: சொல்லுங்க. நீங்க கிளியரா இது கொடுத்துட்டீங்க, கிண்ட கொடுத்தீங்க. அருமையில மங்காபுரம்.
1: அருமை. திருச்சானூர்னு சொன்னா தெரியுமா, அலமேலு மங்காபுரம்னு சொன்னா தெரியுமா அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா?
3: அதான் மேடம், நான் வந்து மூணு குறிப்புகள் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அலங்கார் நந்தூரே போட்டு உட்கார்ந்து இருந்தேன்.
1: தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான் அப்படின்னு திருச்சானூர் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா?
3: எக்ஸாக்ட்லி அந்த பாட்டு எனக்கு உடனே ஞாபகம்.
1: வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதுதான் அந்த பாடல் வரி,
3: அதெல்லாம் அப்படியே இருக்கு, ஞாபகம் வந்தது.
1: சூப்பர். ஏன்னா அது வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு பாடல், அதுல வரக்கூடிய ஒரு இடம், ஒரு சின்ன பிட்டு. ஆனா கூட அந்த அந்த திருச்சானூருங்கிற பேரு கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா?
3: அது வருது. ஸ்ரீவித்யா மேடம் அப்படியே
1: எப்படி நின்னு அப்படியே கொஞ்சம் அந்த ஒரு பார்வை காட்டுவாங்கன்றதெல்லாம் ஞாபகம் வருது இல்ல?
3: அது கண்ணு ஓட்டமே இல்லத்தையும் கதையை காமிச்சிரும்.
1: கிரேட்ட கிரேட்ட, வாழ்த்துக்கள் சார். அலமேலு மங்காபுரம், ஏன்னா இதெல்லாம் நாம அதிகமா பாக்குறதோ பேசுறதோ சொல்றதோ இல்ல இல்லையா?
3: பேச்சு வழக்கு கிடையாது
1: கிடையாது. அதனாலதான் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம அப்படியே அதை கொண்டுட்டு வரலாமேன்றதுக்காக தான். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சூப்பரா ரொம்ப அழகா சொன்னாங்க, அலமேலு மங்காபுரம். அதுதான் அந்த திருச்சானூர் அப்படின்ற ஒரு ஊருடைய பெயரும் கூட. சரி, இப்போ முகநூல் பக்கத்துல வந்து நிறைய நண்பர்கள் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, இதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் முகநூலில் பதிவிடலாம் அப்படின்னு. யார் நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் மாது, காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ், அப்புறம் சூளை ரீஜா மனோகரன், வித்யா ரவிசங்கர், இவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, வனஜா, வீரராகவன், பாபு முள்ளக்காடு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் குலசேகர பட்டினம் தான் கொடுத்துருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் வந்து குலசேகர நல்லூர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நண்பர் சொன்ன இந்த ஐயா சொன்னாங்க இல்லையா, அலங்காநல்லூர் தான் நான் போட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய நேர்கள் வந்து அலங்காநல்லூர், அலமேலு மங்கலம் அப்படின்ற பேர் தான் நிறைய பேர் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. சரி, இருந்தாலும் இந்த அலமேலு மங்காபுரம் அப்படின்றத நாம் வந்து இதில் கொடுத்துட்டோம். இப்போ யாரெல்லாம்? ஸ்ரீராமச்சந்திரன், வீரதுரை, ஹேமலதா, மாலினி தேவி, இவங்க எல்லாருமே வந்துட்டு அலமேலு மங்காபுரம் அப்படின்றத முகநூலில் மிகச்சரியாக பதிவிட்டிருக்கிறாங்க. பதிவிட்ட அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோட வாங்க நம்ம அடுத்த குறிப்புக்குள்ளே போவோம். அடுத்த குறிப்பு என்ன தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி.

0: நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952 0853 மற்றும் ஒரு 2838 9871.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேர்கழி நாம் கேட்ட அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி சோபனா பாடியிருந்தது. வைரமுத்து ஏற்றி தேவாவின் இசையில் சந்தித்த வேளை இந்த திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நூற்றி இரண்டு புள்ளி மூன்று பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் நாம் வந்து இப்போ குறிப்பும் சொல்லும் சொல் விளையாட்டுக்குள்ள இருக்கோம் இல்லையா. இப்போ இணைப்பில் இருக்கக்கூடிய நண்பர் வணக்கம். ஹலோ. சரி, அவங்க இணைப்பில் வந்தாங்க, பட் அவங்க இணைப்பு ஏதோ சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம குறிப்புக்குள்ளே போயிடலாமா. இந்த ஊர் பெயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இசை கருவியின் பெயர் இருக்குது. அதே மாதிரி எண்ணத்தை ஒருமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை ஒருமுகப்படுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்த குறிப்பு, தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயர். தேனி அந்த பகுதியில், தேனி மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு ஊரின் பெயரும் கூட இந்த ஊர் பெயரில் இருக்குது. ஒரு இசை கருவியின் பெயர், எண்ணத்தை ஒருமுகப்படுத்துவதை இந்த சொல்லால் நாம் குறிக்கலாம். தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயர், இந்த மூன்றையும் சேர்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஊருடைய பெயர் கிடைக்கும். இப்போ இனிப்புல யார் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: மேடம். மணிமாலா மேடம்,
0: மேட பக்கத்துல இருந்து.
1: மணிமாலா.
0: மணிமாலா சொல்லுங்க. மணிமாலா.
1: கம்பம் மேடம்.
0: கம்பம், குறிப்பு சரி. தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் கம்பம். அருமை. இன்னும் ரெண்டு குறிப்பு இருக்கே. ஒரு இசை கருவி. கம்பம்ன்றது மிகச்சரி. இன்னொன்னு வந்து ஒரு வேலை, எந்த வேலையை செஞ்சாலும் அதை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு நம்மளுடைய எண்ணத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி

0: செய்யணும்னு சொல்லுவோம், அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். எந்த ஒரு வேலையிலையும் இந்த விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்மளால சிறப்பா செய்ய முடியும். இல்ல இல்ல, அதுதான் நான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னேன், எண்ணத்தை ஒருமுகப்படுத்தக்கூடியதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, வாழ்த்துக்கிழமா. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வாங்க.
1: அன்புராணி பேசுறேன், பேசுறேன்.
0: சொல்லுங்க அன்புராணி.
1: இது வந்து கடம் வந்து இசைக்கருவி மேம்.
0: சூப்பர்.
1: கடம்பவனம் வருமா?
0: ஆஹா, அப்போ எண்ணத்தை ஒருமுகப்படுத்துவது என்னதுங்க?
1: கவனம்.
0: கவனம், ரொம்ப கவனமா குறிப்பா கவனிச்சிருக்கீங்களே அன்புராணி.
1: ஆக்சுவலி இது மதுரைக்கு இந்த பேர் உண்டு.
0: சூப்பர், வாங்க. அப்படி வாங்க, நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. எங்க நேர்கள் அப்படி எப்படி அப்படி லட்டு மாதிரி குடுக்கறாங்க பாருங்க.
1: உங்க கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கோம்,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உண்மை
1: பேரு அலங்கா நல்லூர். நானும் யோசித்தேன், அலமேல மங்கான்றத யோசித்தேன், அந்த இதெல்லாம் வரல எனக்கு. கடைசியில ஒரு அப்படி ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க பாருங்க,
0: திருச்சானூர்.
1: அந்த மாதிரி இப்ப நீங்க இதை சொன்ன உடனே நான் இதை புடிச்சிட்டேன்.
0: புடிச்சிட்டீங்க, அருமை, வாழ்த்துக்கள். ஏன்னா இது நான் அந்த அதை சொல்ல இப்ப ரொம்ப டஃபா இருந்ததுன்னா, ஒருவேளை நேயர்கள் சொல்ல யோசிச்சாங்கன்னா மதுரைக்கான இன்னொரு பேர்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லைங்க, எங்களுக்கு தெரியாததா அப்படின்ற மாதிரி அப்படி செம்மையா கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். கடம்ப வனம் அப்படின்றதுதான் மதுரையுடைய புராதன பெயர்.
1: ஆமா,
0: வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. மதுரையை கடந்து போகும்போது எல்லாமே, அதாவது மதுரைக்கு உள்ள நுழையக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய, அந்த கடம்ப வனம் அப்படின்ற அதை பற்றி சொல்லணும்னா நிறைய தகவல்கள் இருக்குது, அது நம்ம இன்னொரு முறை பேசலாம். உண்மையிலேயே இந்த கடம்ப வனம்ன்ற பேர்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மாமதுரை, மதுரை, கூடல் நகர், இப்படிலாம் நம்ம நிறைய பேரை வந்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதையெல்லாம் தாண்டி கடம்ப வனம் அப்படின்ற பேரை ஞாபகம் வச்சு இந்த குறிப்புகளோடு சேர்த்து வேற சொல்லியிருக்காங்க பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி. ஒரு வகை இசைக்கருவி கடம், எண்ணத்தை ஒருமுகப்படுத்துவது கவனம், தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் வந்து கம்பம். இந்த மூணும் சேர்த்திங்கன்னா கடம்ப வனம். சரி, ரொம்ப அழகாக பதில் சொன்ன அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோட வாங்க பாடல் கேட்க போகலாம். அதுக்கு முன்னாடி
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேர்களை ஒலிக்கும் இந்த பாடல் கார்த்திக் சித்ரா சிவராமன் குரல்களில், பழனி பாரதி இயற்றி ஏ ஆர் ரஹ்மான் இசையில், ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல், ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய மாநில அரசு மாற்றுத் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பட்டாவில் பெயர் திருத்தம் தொடர்பான பணிக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது ஆட்டத்தில் தென்கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசு அணியை வென்றது. 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: பண்றதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். நேரம் 10:03 ஐந்து நொடி. எளிமையான கேள்விகள், அதற்கு நேர்கள் கொடுக்கக்கூடிய பதில்கள், இதெல்லாம் கேட்டு ரசிக்கிறதுக்குன்னே இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இணைவோம். அப்படி நேர்கள்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா தொலைபேசி எண்கள் என்ன சொல்லிடலாம். 2952-0853 இது ஒரு எண். 2838-9871 இது மற்றொரு எண். இந்த இரண்டு எண்கள்ல எந்த எண்ணுக்கு வேணாலும் அழைத்து நேயர்கள் பதில் சொல்லலாம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு. நிகழ்ச்சியை தொடங்கலாம். நிகழ்ச்சியில முதல்ல ஒரு பாடலோட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேள்விகளுக்கு போலாம்.

0: விக்ரம்ஷீலா கங்கை டால்பின் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: உத்தரப்பிரதேசம் வாரணாசி.
0: உத்தரப்பிரதேஷ் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா? நன்றி பங்கெடுத்தது.
2: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: தாஜ்மஹால் என்ற படத்தில் இருந்த பாடல் நம்ம கேட்டோம். நம்ம கேட்ட அந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்தது. வைரமுத்து எழுதியிருந்த பாடலுக்கு இசை ஏ ரஹ்மான். நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். விக்ரம் ஷீலா கங்கை டால்பின் சரணாலயம் எங்கு உள்ளது அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். விக்ரம் ஷீலா கங்கை டால்பின், ஓகேங்களா, இந்த சரணாலயம் எங்க இருக்கு? விவத் பாரதி தமிழகம். உங்க பெயர் சார்?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ
0: சண்முகம். சரிங்க சார், கவனிச்சீங்க இல்லையா கேள்வியை?
1: பாட்டு தான் போயிட்டு இருக்கோம்.

0: அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: ஹலோ.
3: ஆ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: நந்திம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் மேடம்.
3: சரிங்க சார்.
2: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
3: ஓகே, உங்க பேர் புரிஞ்சிருச்சு. நான் கேட்ட கேள்வி வந்து விக்ரம் ஷீலா கங்கை டால்பின் சரணாலயம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன்.
2: விக்ரம்
3: ஷீலா கங்கை டால்பின் சரணாலயம். சரி, யாராவது சொல்றாங்களா கேக்கலாங்களா? நன்றி நன்றி. விவித் பாரதி தமிழ் FM.
4: காலை வணக்கம். ரேவதி ஸ்ரீராமன், வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள் மேடம், சொல்லுங்க.
4: பீகார், பீகார் பகல்பூர் மேடம்.
3: ஓகே, பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகல்பூர்ல அமைந்துள்ளது. ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
4: ரொம்ப நல்லா இருக்கு மேடம் ப்ரோக்ராம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: சரிங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள். உங்களோட நீங்களே உங்களை பங்கெடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
4: மோட்டிவேஷனா இருக்கு, அதாவது டைவர்ஷன் மோட்டிவேஷன்.
3: ஆமா, நல்ல என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு.
4: நல்லா இருக்கு மேடம், இதுக்கு முன்னாடி பண்ணா நீங்களும் ரொம்ப நல்லா பண்றீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு.
3: சரிங்க சார், நன்றி.
4: ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப ரேடியோ கேட்கறேன், சந்தோஷமா.
3: மகிழ்ச்சி சார், நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, நன்றி.
4: இல்ல மேடம், ஊத்தபிரான் சார் இருக்கும்போது சிறுவர் சோலை கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இப்பதான் மேடம்
3: கேக்குறேன்.
4: பட்டாபின்னு பெரியப்பாடெல்லாம் அடிச்சிருக்காரு.
3: ஓ சரிங்க சார், சரிங்க சார்.
4: ஆமா, டிராமால கலாநிலை என்ன நினைச்சிருந்தாங்க. ரேடியோ வந்து ரொம்ப பிடிக்கும் மேடம், நிறைய விஷயங்கள், நிறைய நியூஸ் கேட்கலாம், எவ்வளவு டைவர்ஷன், நிறைய இன்ஃபர்மேஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்.
3: சரிங்க சார், நன்றி.
4: நன்றி மேடம், நன்றி மேடம், ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
3: தேங்க்யூ சார். விக்ரம் ஷீலா கங்கை டால்பின் சரணாலயம் பீகார் மாநிலத்தில் பகல்பூர் அப்படின்ற இடத்துல அமைந்துள்ளது அப்படின்ற ஒரு ஆன்சரை நல்லா சொன்னாங்க நம்முடைய நேயர். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம். சிறுமலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது எங்க இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய அடுத்த கேள்வி. விவித் பாரதி தமிழ் FM. உங்க பெயர் சொல்லுங்க சார். வெங்கட் சார், சிறுமலை எங்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கேன்.
5: சிறுமலைக்கு முன்னாடி அதை சொல்லிடுறேன், பாகல்பூர் பீகார்ல வந்து 60 கிலோமீட்டர்ல கங்கை ரிவர்ல வந்து அந்த ஸ்ட்ரெச்ல வந்து அதை அமைச்சிருக்காங்க. ரொம்ப விசேஷமானது, அது மாதிரி எங்கேயுமே கிடையாது இந்தியால அக்ராஸ்.
3: ஆமா, நம்ம கடல் வாழ் உயிரினங்களுக்காக நல்ல ஒரு சரணாலயம் சொல்லலாம்.
5: ஆமா. அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு, சிறுமலை வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு, அங்க வந்து அந்த சின்ன அந்த மலை வாழைப்பழத்துக்கு ரொம்ப விசேஷம் அந்த ஊர்.
3: அந்த சின்ன மலையில
5: சிறுமலை வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு.
3: ஓகேங்க சார், அந்த ஆன்சர் ஓகே. அப்புறம் ஏதோ சொன்னீங்களே,
5: பாத்தீங்கன்னா மலைப்பழம் சொல்லுவாங்களே, அது அங்க இருந்து தான், ஒரு சின்னதா இருக்கும், டேஸ்டியா இருக்கும்.
3: ஓகே ஓகே, சரிங்க சார், சரிங்க சார். அது இல்லாம ரொம்ப வந்து மேஃபில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிறு சிறு பாறைகள்

மலைகள் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய மலை மாதிரி இந்த சிறுமலை அமைக்கப்பட்டிருக்கும், பாக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள் நீங்க சொன்னதுக்கு. சிறுமலை அப்படின்னு நம்ம சொன்னது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்ற ஒரு பதிலும் சொன்னாங்க. சின்ன சின்ன பாறைகள் இல்லைனாக்கா ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் சேர்ந்து ஒரு பெரிய மலையா காட்சி அளிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை இந்த சிறுமலை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு குளிர் பிரதேசமாகவும் இருக்கக்கூடியதான மலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மலைவாச ஸ்தலம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு வந்து நம்ம அங்கே போறது வர்றது அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரிய வரல. ஆனால் அதுவும் ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான இடம் தான். நல்ல அடர்த்தியான காடுகள், அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே ரொம்ப கண்கவரும் விஷயமா தான் இருந்துட்டுருக்கு. நேரம் 10:15, 40 நிமிஷத்தில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டுலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் பசும்பொன் என்ற படத்திலிருந்து ஒழிக்கத்துக்காக இருக்கு. இந்த பாடல் ஜெயச்சந்திரன், சித்ரா, சுஜாதா இவங்களோட குரல்களில் ஒழிக்கப் போகிறது. வைரமுத்து எழுதிய இந்த பாடல், பாடலுக்கு இசை வித்யாசாகர்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கூட நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்ததையும் குறிப்பிட்டு நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலில் சில பேர் இதுலையும் பதிவிட்டுருக்காங்க. பிரபாகரன் அவருந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி, அதுலேருந்தே வந்து பதிவுகள்லாம் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாளுடைய சிறப்பு நினைவூட்டினது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபேஸ்புக் கேள்வி பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தமிழ் வாழ்த்திருக்காங்க. கருப்பணன் ரங்கசாமி அவருமே கூட நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய போஸ்டெல்லாம் போட்டு நம்மளே வாழ்த்திருக்காங்க. அதே மாதிரி பாரி வள்ளல் அப்படிங்கிறவரும், சென்னை சிவராம் நாகராஜன், அப்புறம் விச்சூர் ராஜ், ராஜ்குமார், கார்த்திகேயன் சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் கமலா வரதன், அவங்களுமே வந்து பதிலுமே கூட போட முயற்சி செஞ்சிருக்காங்க. ஜூலி ரேஜா மனோகர் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன், மேலுப்பெட்டு தாயலமும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம முதல் கேள்விக்கான பதில் வந்து பீகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரதுரை, அந்த பீகாரில் பகல்பூர் அப்படின்றது இன்னுமே கரெக்டாக இருக்கும். வித்யா ரவிசங்கர் அவங்களுமே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சியில் இணைந்தது தான், பெரும்பகத்துலேருந்து நான் வந்து இணைந்திருக்கேன், பீகார்னு பதிவிட்டிருக்காங்க. சத்யநாராயண் எஸ் அவர் வந்து பகல்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி பீகார் டிஸ்ட்ரிக்டில் பகல்பூர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து ஆன்சரையும் பதிவிட்டிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். அண்ட் பதிவு போட்ட எல்லாருக்குமே நம்ம வந்து வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு சரியாக தான் சொல்லியிருக்காங்க. சுளிரீஜா மோனகரும் அதே மாதிரி ஆன்சர் தான் பதிவிட முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து திண்டுக்கல்ற ஆன்சரை வந்து சிறுமலை எங்கே கேட்டிருந்தோங்களா, அந்த பதிலை வந்து வித்யா ரவிசங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க பெரும்பாக்கத்துலேருந்து. வனஜா சுந்தரும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சுளிரீஜா மனோகர், அப்புறம் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவரும் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்ன்றது ஆண்டனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து அவரும் பதிவிட்டிருக்காரு. பாபு முள்ளக்காடும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, பதிவிட்டிருக்காங்க இல்லைங்களா. அந்த பதிலை வந்து கரெக்டாக பதிவிட்டவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். பதிவு செஞ்ச முயற்சி செஞ்சவங்களுக்கு அதே மாதிரி வாழ்த்துக்கள், நன்றி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீர ராகவன், அவர் வந்து அரிய தகவல்கள் நமக்கு அரிய தரும் நிகழ்ச்சி, அழகான முயற்சி, தொகுப்பு மகிழ்ச்சி, அனைவருக்கும் மனதிலும் நிலைக்கும் வளர்ச்சி, என் கேள்விக்கு என்ன பதில், பண்பலைக்கு முதிர்ச்சி தரும் நேரலை அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக் வீர ராகவன் பதிவிட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டிலிருந்து கண்ணன் அவங்க வந்து நிகழ்ச்சியில இணைந்து சிறப்பா தொடரணும்னு வாழ்த்திருக்காங்க. திண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு பதில கமலா வரதனும் பதிவிட்டிருக்காங்க. 10:23 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்ற முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, அந்த சிறுமலையில விளையக்கூடிய ஒரு பழத்திற்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க, எந்த பழம்? விவித் பாரதி தமிழகம் உங்க பெயர் சொல்லுங்கம்மா. சொல்லிட்டாங்க, ரெண்டுத்துக்குமே சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க.
1: பீகார் மேடம்.
4: பீகார் தான் நீங்க சொல்ல வந்தீங்களா, சரி ஓகே கரெக்ட் தான், வாழ்த்துக்கள் நன்றி. விவித் பாரதி தமிழகம்
5: பழைய வனத்திலிருந்து ஹரி.
4: சரிங்க சார்.
5: சிறுமலை வாழைப்பழம்.
4: இன்னும் சத்தமா சொல்லுங்க.
5: சிறுமலை
4: வாழைப்பழம் இல்லையா, புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்ட ஒரு பழமா தான். ஓகே நன்றி, வாழ்த்துக்கள் சார். சோ அங்க வந்து விளையக்கூட ஒரு சிறிய வாழைப்பழம் டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு கூட

0: சொன்னார் இல்லையா, அந்த வந்து சிறுமலை வாழைப்பழத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட ஒரு பழம் அது. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். என்ன அப்படின்னாக்கா, இந்தியாவில் சூரியன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து முதலில் உதிக்கக்கூடிய மாநிலம் எது? சன்ரைஸ் சன்செட் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி இந்தியாவில் சன்ரைஸ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் எது அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம். கூப்பிடுத்தன மேடம், சொல்லுங்க மேடம். என்ன மேடம் கொஸ்டின் கேளு மேடம். சில்வியா இருக்கின்ற எஃப்எம் இல்ல
0: அப்படிங்களா சார்? அதான் நான் என்ன கேட்டிருந்தேனாக்கா, சன்ரைஸ் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எந்த?
1: எனக்கு செல்லுதான் இருக்கு.
0: பரவாயில்ல பரவாயில்ல,
1: தெரியல, என்கிட்ட எஃப்எம் கிடையாது.
0: பரவாயில்லைங்க சார், நான் இப்ப சொல்றேன், கவனிச்சுக்கோங்க.
1: சொல்லுங்க.
0: இந்தியாவில வந்து சன்ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து முதல்ல நம்ம வந்து சூரியன் உதிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: என்ன மேடம், புரியல.
0: சன்ரைஸ் சன்செட்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா?
1: நீங்க
0: இந்த சைடு சொல்றீங்களா இல்ல அது வந்து அந்த மாதிரி வராது? சரி, யாராவது சொல்றாங்களா கேக்கலாம். இல்ல நம்ம கேக்கலாம், யாராவது சொல்றாங்களா கேக்கலாம், இல்ல தெரிஞ்சுக்கலாம். நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ
2: மேம், பெருமாள்பட்டம் ஜெயலட்சுமி பேசுறேன்
0: மேம். சொல்லுங்க.
2: அருணாச்சல பிரதேசம்.
0: அருணாச்சல பிரதேசம், ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேம்.
0: சரிங்க. ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் தான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு சன்ரைஸ் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்கக்கூடியது அந்த ஒரு மாநிலத்தில் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆன்சர் தான் இவங்களும் சொன்னாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா, கமலாவர்தன் வந்து அந்த வாழைப்பழத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வித்யா ரவிசங்கர் அவங்களுமே அருணாச்சல பிரதேஷ் அப்படின்றதையும் பெரும்பக்கத்துலேருந்து பதிவிட்டிருக்காங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 10:28. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இல்லையா, அதுல வந்து கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, தக்ஷிண பினகினி அப்படின்னு ஒரு ஆறுக்கு பேர் இருக்கு. இது வந்து கர்நாடகாவில் நந்திமலையில் உற்பத்தி ஆகிற ஒரு ஆறு. தமிழ்நாட்டில் அது வந்து அப்படி உற்பத்தியாகி ஓடுது பார்த்தீங்களா, ஓடி தமிழ்நாட்டிலையும் நுழையும். அப்படி வரும்பொழுது தமிழ்நாட்டில் இந்த நதிக்கு, இந்த ஆறுக்கு வந்து என்ன பெயர்? தட்சிண பினகினி அப்படின்ற ஒரு ஆறு கர்நாடகா மாநிலத்தில் நந்தி மலையில் உற்பத்தி ஆகிறது. அது அப்படி ஆறாக தோன்றி உருவாகி ஓடி தமிழ்நாட்டுக்குள்ளும் நுழையுது. அப்படி தமிழ்நாட்டுக்குள் வரும்போது வேற பேர் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும்போது அந்த ஆறுக்கு பேர் என்ன? விவத் பாரதி தமிழ் ஃபேம்,
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: ஆ மேடம், நான் முகப்பேர் மேற்கில இருந்து பாபுடி பேசுறேன்.
0: சரிங்க சார், நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா?
1: சரியா கவனிக்கல மேடம்.
0: தட்சிண பினகினி அப்படின்னு ஒரு ஆறு கர்நாடக மாநிலத்துல நந்திமலையில உற்பத்தி ஆகிறது. அது வந்து ஆறாக உற்பத்தி ஆகி ஓடி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளும் வருது. அப்படி வரும்பொழுது தமிழ்நாட்டுல அந்த ஆறுக்கு என்ன பெயர்?
1: காவிரியா.
0: காவிரியா, ஓகே. சரி, யாரா சொல்றாங்களா கேக்கலாம், ஓகேங்களா? நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திரன், எஸ்டி நகர், அம்பத்தூர்.
0: சரிங்க மேடம்.
2: காவேரி நதியா மேடம்?
0: காவேரியா, நீங்களும் கெஸ் பண்றீங்க.
2: இது இல்ல மேடம், அது பதில் சொல்லிட்டாங்களா மேடம்? இது அருணாச்சல பிரதேசம்
0: சொல்லிட்டாங்க சார், சொல்லிட்டாங்க.
2: அது அருணாச்சல பிரதேச முதல்வர் பேர் வந்து பிரதாப் காண்டு மேடம்.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம். மஞ்சள் பாலாறு.
0: பாலாறு.

0: இன்னுமே கரெக்டா நம்ம சொல்லணும். சரி, யாரா சொல்றாங்க கேக்கலாம். விவேக் பாரதி, தமிழ் எஃப்எம். தமிழ்நாட்டில் வரும்போது இது வந்து கர்நாடகாவில் தொடங்கி தமிழகத்தின் வழியாக பாய்ந்து இறுதியாக வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. அப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து நுழைஞ்சு பாயுதுன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. எந்தெந்த பகுதியிலெல்லாம் வந்து தென்பெண்ணை ஆறு பாய்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சவங்க சொல்லலாம். விவித் பாரதி, தமிழகம். சரி, இங்கே வந்து ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். கமலாவர்தன் அவங்க அருணாச்சல் பிரதேஷ், அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விக்னேஷ் விக்கி அவருமே அருணாச்சல் பிரதேஷ் சொல்லியிருக்காரு. வேல் முருகன் அப்படின்றவரும் வந்து அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்ற ஆன்சரை கரெக்டாக பதிவிட்டிருக்காங்க. சத்யநாராயணன், எஸ் டூலே ரீஜா, மனோகர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூளை ரீஜமனர், தென்பெண்ணை ஆறு அப்படின்றதையும் பதிவிட்டிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க, பாடலாம் கேட்குறாங்களாம். கமலாவர்தனும் தென்பெண்ணை ஆறு அது பதிவிட்டிருக்காங்க. கிராமத்தின் பெயர் வந்து ஓகே, அருணாச்சல் பிரதேஷில் இந்த டாங் வில்லேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு வில்லேஜில் அந்த இடத்துல தான், அந்த கிராமத்தில் தான் நல்லா நம்மளால் ஃபஸ்ட்டு இந்த சூரிய உதயத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது ஏ ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: உங்கள் பெயர்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? காஞ்சிபுரம் வரல. சரி, யாராவது சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா? விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். தமிழகத்தில் பாயும்
2: பகுதிகள்
0: கர்நாடகால தொடங்கி தமிழகத்து வழியா வந்துதான் வங்காள விரிகுடால கலக்குதுன்னு சொன்னோம் இல்லீங்களா. எந்தெந்த இடத்துல வந்து கவர் பண்ணது? ஒரு ரேண்டமா அப்படி சொன்னா கூட போதும். சரி, யாரா சொல்றாங்களா கேக்கலாங்களா? விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம்.
0: உங்க பெயர் சார்?
3: நாராயணன், வில்லிவாக்கத்தில் இருந்து
0: பேசுறேன். சரிங்க சார், கேள்வி கவனிச்சுங்க.
3: கவனிச்சுங்க.
0: சொல்லுங்க.
3: தென்பெண்ணையார் வந்து ஆற்காடு தையாறு அந்த சைடுல பயணிக்குதுன்னு நினைக்கிறேன்.
0: அப்படி நீங்க நினைக்கிறீங்க. சரிங்க சார், வேற யாரா இன்னும் கரெக்டா சொல்றாங்களா நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கலாம். நன்றி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம்மா. வாழ்க்கை கேள்வி ஜெயசிங்கம்.
0: சொல்லுங்க சார். தென்பெண்ணை ஆறு தமிழகத்தில் பாயக்கூடிய பகுதிகள்?
4: தென்பெண்ணை ஆறுங்களா?
0: ஆமா.
4: தருமபுரி மாவட்டம்.
0: தருமபுரி, சூப்பர்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்துலதான் ஓசூர் அருகே தமிழகத்துக்கு எல்லைக்குள்ள வருது இல்லீங்களா. சரி, ஓகே. இன்னும் ரெண்டு இருக்கு, யாராவது சொல்றாங்களா கேக்கலாங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான், மற்றவங்களுக்கு வாய்ப்புக்காக
4: கேக்குறேன்.
0: வாழ்த்துக்கள், நன்றி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். ஹலோ
5: மேடம்.
0: பேசுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க சார், நான் தென்பெண்ணை ஆறு தமிழகத்தில் பாயக்கூடிய பகுதிகள் கேட்டிருந்தேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தருமபுரி சொல்லிட்டாங்க, வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. வாழ்த்துக்கள். இந்த ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரு அணை வந்து இந்த சாத்தனூர் அணை, அதை வந்து அவர் கவர் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம். காலை வணக்கம் சகோதரி.

0: சொல்லுங்க சார்.
1: பேஸ்புக் வீரராகன் மாதவரத்துல.
0: ஓ, மாதவரத்துல சொல்லுங்க சார்.
1: கர்நாடகம் வந்து அங்கிருந்து இந்த தர்மபுரி வந்து வழியா கள்ளக்குறிச்சி சாத்தூர் வழியா தாமிரபரணி நெல்லையில ஒரு தலக்குதா?
0: இல்ல இல்ல, வேற என்ன இடங்கள்ல அது பாயுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். தர்மபுரி கரெக்ட் தான், கிருஷ்ணகிரி அங்கிருந்து ஓசூர் அது வழியாவும் கரெக்ட்
1: தான்.
0: திருவண்ணாமலை மாவட்டம் ஓகேங்களா? அதுக்காக சொல்லணும். ஓகே, வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. இன்னும் பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம், அதுக்கப்புறம் கடலூர். கடலூர் அருகேதான் வந்து வங்காள வீடுகளால கலக்கிறது இந்த தென்பண்ணை ஆறு. நம்ம அடுத்து கேட்கலாம் நினைச்சிருந்தோம், இதன் மேல் கட்டப்பட்ட அந்த ஒரு அணையும் சாத்தனூர் அணை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. சரி, இங்க வந்து யாரெல்லாம் வந்து பதிவு போட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். நம்ம கேட்டிருந்த அந்த கேள்விக்கானது தென்பெண்ணை ஆறு கமலா வரதன் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஓகே, ஹரிஹரன் பத்மா சௌந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்ததையும் சொல்லிட்டு, அதே மாதிரி அருணாச்சல பிரதேசம்ன்ற அந்த கேள்விக்கான பதில் சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவங்களும் வந்து தென்பெண்ணை ஆறுன்றது சொல்லியிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜனும் அதே மாதிரி தான். மதுரை சோஷன்முக சுந்தரம், சூளை ரீஜா மனோகர் எல்லாருமே. கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டம், ஓசூர், பாகலூர், அப்புறம் வந்து காவேரிப்பட்டினம் மற்றும் கிருஷ்ணகிரி அணை, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டம், செங்கம், சாத்தனூர் அணை, விழுப்புரம், கடலூர் மாவட்டம், அப்புறம் வந்து திருக்கோவிலூர், கடலூர், இந்த ஆற்றின் குறுக்கே அப்படிலாம் இங்கெல்லாம் வந்து அது கவர் பண்ணுற ஏரியான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சாத்தனூர் அந்த அணை இருக்கு இல்லைங்க, அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் அப்படின்றவங்க. அப்புறம் நெடுங்கல், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி எல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சோ நம்ம கேட்டிருந்த கேள்விக்கெல்லாம் பதில் நல்லா போட்டிருக்காங்க. திருக்கோவிலுள்ள கடலூர் மற்றும் புதுச்சேரி எல்லை பகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏ ஹரிஹரனே தான். கிருஷ்ணகிரி மாவட்டம், சாத்தனூர், தர்மபுரி, சாத்தூர், அப்புறம் விழுப்புரம் சொல்லிட்டு கமலாவரதன் பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே கூட தென்பெண்ணையார் வந்து திருக்கோவிலூர் மாவட்டம்ன்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி, தர்மபுரி அண்ட் சாத்தனூர் டேம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியது இந்த தென்பெண்ணை ஆறு தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் விக்கி பதிவிட்டிருக்காங்க. அண்ட் பே ஆஃப் பெங்கால்ல வந்து அது கலக்குது இல்லைங்களா. கேம்கார்டன் என்ஜி செல்வகுமார் அவரும் வந்து நிகழ்ச்சியை கலந்துட்டு அவர் வந்து பதில் சொல்லிருக்காரு. சாத்தனூர் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவிட்டிருக்காங்க. தர்மபுரி, கடலூர்ன்ற மாதிரியும் ஒரு பதிவுல வாங்கிட்டு இருக்காங்க. நேரம் 10:37.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். கேள்விகள் அதற்கான பதில்கள்னு டான்டா நேர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பாட்டு கேட்க வேண்டிய நேரம். கண்களால் கைது செய் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஹரிஹரன் பாடியிருக்கிறது. பா விஜய் எழுதின பாட்டுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: சரிங்க சார், உங்களுக்கான கேள்வி நான் சொல்லட்டுங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சோழ கணவாய் இது எங்க இருக்கு அப்படின்றதான் கேள்வி. சரி, யாராவது சொல்றாங்களா? கேக்கலாங்களா? நன்றி. சோழா பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோழ கணவாய் எங்க இருக்கு அப்படின்றதான் நம்ம கேட்டிருக்கோம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீட் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீட் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

விபத் பாரதி தமிழ் எஃப்எம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம். சரி, இதுக்கான பதிலை நம்மளே சொல்லிடலாம். சோழ கணவாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இமயமலையின் சோழமலை தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அமைந்துள்ளது. இனிமே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சிக்கிம் மாநிலத்திலும் இந்த திபத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையிலும் அருகில இமயமலை தொடரில் அமைந்துள்ளது. நம்மளோட நிகழ்ச்சியில் எல்லா நேயர்களும் வந்து நல்ல ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க, எல்லா கேள்விகளுக்கான பதில்களும் கொடுத்தாங்க. ரொம்ப அட்டகாசமாக விறுவிறுப்பாக போச்சு நம்மளுடைய நிகழ்ச்சி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட லோகநாதன் பிரேமா அவங்களுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா இமயமலை அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். விக்னேஷ் விக்கி அவருமே வந்து சிக்கிம்னு சொல்லியிருக்காங்க. மாலிதீவ அமைச்சரும் முயற்சி செஞ்சுருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் வந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி வந்து தினந்தோறும் கேட்பது பொது அறிவு புத்தகத்தை படிப்பது போல உள்ளது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க.

சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு போகலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் கருத்தமா என்ற படத்தில் தான் பாடல் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை உன்னி மேனன், சுஜாதா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. வைரமுத்து எழுதியிருந்த பாடல் இது. இந்த பாடலுக்கு இசை ஏ ரஹ்மான்.

சபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கமலாவரதன் சோழக்கணவா வந்து இமயமலை அப்படின்ற மாதிரி அவங்க பதிவிட்டிருக்காங்க. நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கான பதில் மாதிரி அல்லிநகரம் எஸ் மகாதேவன் வந்து இமயமலையில் சிக்கிம் மாநிலத்தில் கிழக்கு மூலையில் அதாவது திபெத் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது. இது வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மலைக்கனைவாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் சிக்கிம் கிட்டக்க அப்படின்ற மாதிரி விக்னேஷ் விக்கி பதிவிட்டிருக்காங்க. வேடந்தாங்கல் அங்கேருந்து பறவை சரணாலயத்திலேருந்து காந்திமதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்தம்மா பாடல் வந்து எங்களை கிராமத்துக்கே அழைத்து சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அடனப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து பாடல்கள்லாம் சூப்பர்னு பதிவிட்டிருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் முடிய போது இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான் அங்கேருந்து பதிவிட்டிருக்காங்க. இன்னொரு நிகழ்ச்சிக்கு நிறைவா நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் கேப்டன் மகள் என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். வைரமுத்து எழுதியிருந்த பாடலுக்கு இசை ஹம்சலிகா.

இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கத்தை கேட்கலாம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உட்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் வறட்சி பாதித்த பகுதிகளாக டெல்டா மாவட்டங்களை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

இதயம் தொட்ட இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். என்றும் இனிவே நிகழ்ச்சியில் நேரம் 11:03:30. முதல்ல நம்ம கேட்கக்கூடிய பாடல் இதய கமலம் என்ற படத்தில் இருந்தால் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் பி சுசிலா குரலில் ஒழிக்கப் போகிறது. கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல், கே வி மகாதேவன் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

நம்மளோட மனதை வருடும். அதுவும் அதே மாதிரி கேட்போரின் நினைவில் நீண்ட நேரம், நீண்ட நாட்கள் கூட சொல்லலாம், நிலைத்து ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல்கள். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஹாண்டிங் மெலடி, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் நம்ம இப்போ கேட்டோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாடல் தான், நாணல் என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடல் பி. சுசிலா குரலில் ஒழிக்கப் போகிறது. ஆல்குடி சோமு எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை வி. குமார்.

இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல்

நேரம் 11:12:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றும் இணைவு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு விதமான பாடல்கள் ரெண்டு கேட்டோம். இப்ப கேட்கக்கூடிய பாடல் நம்மள நல்ல ஒரு போட்டி பாடல் மாதிரி, இல்லைன்னா என்னக்கு மிஞ்சி யார் இருக்கா அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் வரப்போகுது. நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் திருவிளையாடல் என்ற படத்திலிருந்து டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடல், கே வி மகாதேவன் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

மரிகரி மக மரிக சரிநிதா சரிநிதா சரிநிதா சரிநிதா சரிநிதா சரிநி

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லன்னா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயில்?

0: பார்த்து நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: நீங்காத ரீங்காரமாய் நினைவு விட்டு நீங்காத படங்கள், அப்படிப்பட்ட திரைப்படங்களில் இருந்து பாடல்களை நம்ம கேட்டு வசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில். நேரம் 11:21 50 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் நின்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு அடுத்த பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் நாடோடி என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் TM சௌந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் ஒலிக்கப் போகிறது. கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

தேசப்பற்று தெய்வப்பற்று இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இப்போ இரண்டு பாட்டாக கேட்டோம். இப்போ நம்ம கேட்ட இந்த பாடல் சரஸ்வதி சபதம் என்ற படத்திலிருந்து ஒலித்தது. டி எம் சௌந்தரராஜன் குரலில் கேட்டும் கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: என்றும் இனிவே நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பெற்றாதான் பிள்ளையா என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியுள்ள பாடல். வாலி எழுதியிருந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:32.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கேம் கார்டன் என்ஜி செல்வகுமார் அவர் வந்து நம்ம முன்னதின நிகழ்ச்சியில் கருத்தமாக பாட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த பாட்டை கேட்டு அவர் வந்து ரொம்ப மகிழ்ந்து பதிவிட்டிருக்காரு. பாரதிராஜா அவரோட படத்துலேருந்து ஒரு பாடல் வந்து வந்தது இந்த நிகழ்ச்சியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் எல்லா பாடலுமே அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜன் அவர் என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிகழ்ச்சி அதாவது என்றும் நினைவு நிகழ்ச்சியில் இணைந்தது முதல் பாடலே வந்து நல்ல ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவருமே என்றுமணிவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்றுமணி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சொல்லிட்டு அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. என்றும் இணையவே நிகழ்ச்சி தரும் முதல் பாடலை முணுமுணுக்க செய்தது அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகர் பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி நாணல் படத்துலேருந்து ஒழித்த அந்த பாடல் ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கிணறு தேவா பதிவிட்டிருக்காங்க. சரவண ராமலிங்கம் அவருமே கூட அந்த நாணல் பட பாடலை வந்து ரசித்திருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய பேரோட இந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க. பொன்னேரி அங்கேருந்து கலீல் அகமது அவங்களும் வந்து சூப்பர் எக்ஸலன்ட் குட் ஜாப் சொல்லியிருக்காங்க. என்னதான் பாடுவதோ அந்த பாடல் வந்து மனதை வருடும்படி இனிமையாக இருந்ததுன்னு சொல்லி மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் பதிவிட்டிருக்காங்க. என்றும் இனிமே நிகழ்ச்சியில் அருமையான பாடல் வந்து ஒரு நாள் போதுமா அப்படின்ற பாடல் வந்து நல்லா அருமையாக இருந்ததுன்னு சொல்லி மீரா வெங்கட்ராமன் வாழ்த்திருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டு இருக்கும் பாடல்கள்லாம் செவிக்கு இனிமை சொல்லிட்டு ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து பதிவிட்டிருக்காங்க. என்னதான் பாடுவதோ அது வந்து நல்ல ஒரு நமக்கு சோகமாக இருந்தால் கூட அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஒழிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது டீங்கார்மிட்டு கொண்டிருக்கிறதுன்னு சூளை ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பாடலையும் வாழ்த்திருக்காங்க அவங்க. இளங்கோ அப்படின்றவர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது சொல்லியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் அவருமே அப்படி அதே மாதிரி தான். அப்புறம் மேலப்பேடு தாயலன் எல்லாரும் நிகழ்ச்சியில் இணைந்தது தான் குறிப்பிட்டிருக்காங்க. லோகநாதன் பிரேமா அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து ரங்கராஜன் டி நகர் அங்கேருந்து எல்லாருமே நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணம்பெருந்தான் பாடல் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து பதிவிட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களுமே வந்து நிச்சயமாக வந்து இனியவை தான் என்றும் இனியவை என்றைக்குமே இனிமையான பாடல்கள் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் சொல்லி வாழ்த்திருக்காங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்

0: நண்பர்கள் எல்லாம் அவங்க ஒன்றா வந்து வரிசைப்படுத்திருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், திருமிஷா அஸ்வினி, நாகராஜ் அவங்களுமே வந்து நிகழ்ச்சி அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நேரம் 11:40.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
0: கலவையான உணர்வுகள், அது வந்து இசை கலந்து தேன் சொட்டும் குரலான அந்த காலத்து பாடல்கள், அவர்களோட குரல் கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றும் இனிவே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாமா விஜயம் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. டி எம் சௌந்தரராஜன், எல்லாரீஸ்வரி குழுவினரோடு பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடல் இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
4: அரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா. Five, six, seven, eight.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:47. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் தனிப்பிறவி என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியுள்ள பாடலை. கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் போட்டிருக்காரு. விண்ணுக்கு மேலடை என்ற பாடல் தான் அதிகமாக ஒலிக்கும், அதிலிருந்து வேறுபட்டு என்னதான் பாடுவதோ என்ற பாடல் ரசனையின் உச்சம் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம்லேருந்து கன்னத்தில் என்னடிக்காய் அந்த பாடல் அமேசிங் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலில் அஹமத் அவருமே வந்து சூப்பர் சாங் சொல்லி போட்டிருக்காங்க. வரவியட்டுனா செலவு பத்தினா பாடல் அருமை வாழ்க்கையை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பாடல் சொல்லிட்டு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
0: நேரம் 11:52. என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அன்பேவா படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலி எழுதியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நிகழ்ச்சிக்கு நிறைவா நம்ம கேட்கக்கூடிய பாடல் மேஜர் சந்திரகாந்த் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் கேட்க போகிறோம். வாலி எழுதியிருக்கக்கூடிய பாடல் வி குமார் இசையில் ஒழிக்கிறது.

0: இதயம் தொட்ட பாடல்கள் இதமாக ஒலிக்க நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்.
1: என்றும் இனியவை.

நாம் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 11:59. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 12:01. நேர்கள் இணைய காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நேரம்.
1: ஆம்னியர்களே, இப்பொழுது தொடங்கி பகல் 1 மணி வரையிலும் ரெட்ரோ நேரத்தில் இனிய திரை இசை பாடல்கள் உங்களின் செவி தீண்டி சுகம் சேர்க்க காத்திருக்கிறது. இசை பொதுவாக அது விருந்தும் மருந்துமாக நமக்குள் ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான சாதனம். அந்த இசை நம் இதயத்தை இலகுவாக்கி நமக்குள் இருக்கும் அந்த உயிர்ப்பை உணரச் செய்யும் இல்லையா? அப்படி உணர காத்திருக்கும் நேர்களே, இதோ உங்களுக்காக நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

தாகத்தில் நிற்கும் போது ஆனந்தம் எப்படி தோன்றும் கேள்வி தோன்றுகிறது இல்லையா? தோன்றலாம். எப்படி சந்திக்கும் அந்த ஆவல் நீட்சியை தொடர தொடர நிச்சயமாக அந்த ஆனந்தம் வரத்தான் செய்யும். அது ஒரு உள் உணர்வு. கேட்ட அந்த பாடல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜா இசையமைத்து சித்ராவோடு இணைந்து பாடியிருந்தது கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: அழைப்பது ஒரு சுகம், அதுவும் அன்பை சுமந்து சுமந்து அழைப்பது என்பது அலாதி இன்பம் இல்லையா? அப்படி அழைத்து வந்த அந்த பாடல் கே ஜெயசாசும் சித்ராவும் பாடியிருந்தது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக. கற்பனை, வாலி, இசை, இளையராஜா. நேரம் 12:11:50 இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது ரெட்ரோ நேரம்.
1: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல்

காதில் நுழைந்த பாடல் தூது சொன்னது. அதுவும் மெதுவாகச் சொன்னதாம். சொன்னது மெதுவாக இருந்திருக்கலாம், ஆனால் நம் இதயத்தை தொட்டு சென்றது. பதில் உங்களிடம். கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்தது. அது வாலியின் கற்பனை. இசையமைத்திருந்தார் சந்திரபோஸ். அண்ணா நகர் முதல் தெரு இந்த திரைப்படத்திலிருந்து கேட்டோம் அந்த பாடலை.

0: ஒன்றுக்குள் ஒன்றான மனங்களின் உணர்வு எப்படி இருக்கும்? தென்றலை சுமந்த அந்த காவிய உணர்வோடு இருக்கும். அதைத்தான் நாம் கேட்ட பாடலும் சொன்னது. அருண்மொழியும் சித்ராவும் பாடியிருந்தார்கள். கங்கை அமரன் இயற்றியிருந்த பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. கவிதை பாடும் அலைகள் இந்த திரைப்படத்திற்காக. நேரம் 12:23:30. இணைந்திருக்கிறோம் நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது ரெட்ரோ நேரம். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648, 0442498648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. agnchn1@gmail.com.

கொட்டி கிடக்கும் அன்பு அத்தனையும் கட்டி கொண்டால் எப்படி இருக்கும்? அது உள்ளத்தின் உணர்வுகளின் ஊற்றாக இருக்கும். கேட்ட அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்தது. என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக இசையமைத்திருந்தார் இளையராஜா.

நோயை தீர்க்கும் ராகங்களை ஓயாமல் கேட்டாலும் ஆசைகள் தேயாது. அப்படித்தான் நீர்களே, கண்ணில் நுழைந்து கருத்தில் பதிந்த உறவை கைக்குள் வைக்கத் தோன்றும். அது கனவானாலும் சரி, நினைவானாலும் சரி. கேட்ட அந்த பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஆஷா போன்ஸ்லேயும் பாடியிருந்தது. நான் சொன்னதே சட்டம் இந்த திரைப்படத்திற்காக.

பூந்தோட்ட காவல்காரன் இந்த திரைப்படத்திற்காக ஒலித்த குரல்கள் கே ஜே எஸ் தாஸ், பி சுசீலா, கங்கேமரன் ஏற்றியிருந்த பாடல் அதை இசையமைத்திருந்தார் இளையராஜா.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பகல் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக

0: வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமின்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட

0: தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலை வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
0: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மான் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:15. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது ரெட்ரோ நேரம்.

வானமழையில் உடல் நனையலாம், ஆனால் கான மழையில் உள்ளங்கள் இணைந்தே நனையும் அல்லவா? கேட்ட அந்த பாடல் மனோவும் சித்ராவும் பாடியிருந்தது. புலமை பித்தன் இயற்றி இளையராஜா இசையமைத்து நாயகன் படத்திற்காக கேட்டு ரசித்தோம். இசையோடு இணைந்திருக்கிறோம். கீதம் சங்கீதம், அது எத்தனை சந்தோஷம். இதோ இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ரெட்ரோ நேரம்.

இசை இதயத்திற்குள் மெதுவாக நுழையும் போது நிச்சயம் மனம் மௌனத்தை தேர்ந்தெடுக்கும். கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியிருந்தது. இயற்றி இசையமைத்திருந்தார் எஸ் ஏ ராஜ்குமார். சின்ன பூவே மெல்ல பேசு இந்த திரைப்படத்திற்காக நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது. நேரம் இப்போது பகல் 1 மணி.

0: ஆம்னர்களே, விவத் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 இப்போ இருந்து 2 மணி வரைக்கும் பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்க போறீங்க. இது வரைக்கும் வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கடிதங்கள் வாயிலாக நீங்கள் விரும்பிய பாடல் கேட்டோம். இப்போ வந்து நீங்கள் தொலைபேசி மூலமாக கேட்கலாம். ஏன்னா எத்தனையோ பாடல்கள் ஒரு நாளைக்கு வந்து நம்மளுடைய நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாயிட்டே இருக்குது. எல்லாமே நமக்கு பிடித்த பாடல் தான். இருந்தாலும் கூட சில பாடல்கள் நம்மளுடைய மனசுக்கு நெருக்கமாக இந்த நாளில் இந்த நேரத்தில் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி தோணக்கூடிய பாடல்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208533 மற்றும் ஒரு எண் 2838981. இணைப்பு எண் வந்து 044. சரி, இந்த ஒரு முக்கியமான தகவல் தினந்தோறும் சொல்லக்கூடியது தான், நம்ம எல்லா நேயர் நண்பர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். திரும்ப திரும்ப வரக்கூடிய நேயர்கள் கொஞ்சம் அமைதியாக மற்ற நேயர் நண்பர்களுடைய அந்த ஒரு பாடல் தெரிவு எப்படி இருக்குது, அவங்களுடைய ரசனை எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விலகி இருந்து பார்க்கும்போது கேட்கும்போது அந்த ஒரு சுகம் தனி. ஆ, இந்த பாட்டு நமக்கும் பிடிக்குமே, இவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? அப்படி நம்ம கொஞ்சம் புதிய நேயர்களுக்கு நாம் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு சின்ன செய்தியோடு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வழக்கம் போல எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். அது என்ன பாடல்? ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஆர்.வி. உதயகுமார் இயற்றி இளையராஜா இசையமைத்த பாடலோடு தொடங்குகிறது இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: ஐயையையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: என்ன சொல்ல எப்படி சொல்ல யோசிக்கவே வேணாங்க. நீங்கள் விவத் பாரதிக்கு வாங்க, 295-208-3-2-8-3-8-9-8-7-1 இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்க. அழகாக உங்களுக்கு பிடித்த பாடல், எந்த திரைப்படத்தில் இருந்து எங்கேருந்து பேசுகிறீங்க இதை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் நிச்சயமாக காட்டலைகளில் வரும். சரியா? சரி, இப்போது முதல் நேயர் யார், அவருடைய விருப்ப பாடல் என்ன? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், வாங்க, யார் வந்திருக்கீங்க? முதல் நேரா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது.
1: ஆமா மேடம், முதல் நேரா கிடைச்சிருக்கு மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் நீலமலர்கள். அல்ல, இது இரவா பகலா?
0: ஏன் அப்படி ஒரு டவுட் வந்துருச்சு உங்களுக்கு? நண்பருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது கிளைமேட்டா இல்ல உங்களுடைய மனநிலை அவ்வளவு அழகா அவ்வளவு கூலா வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஓகேவா? கேக்கலாம் உங்களுக்கு அந்த பாடலை. கேஜிஎஸ் தாஸ் வாணிஜெயராம் குரல்கள்ல கண்ணதாசன் இயற்றிய பாடல், அது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தது. இதோ அனைத்து நேர்களின் விருப்ப பாடலாகவும் சூப்பரா நம்ம கேட்க போறோம். இது இரவா பகலா, தெரிஞ்சுக்கலாமே.

0: பாடல் முடியும் போது நிச்சயமா நமக்கு அப்படியே கொஞ்சம் வெளியில போய் பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. மழை வருது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? கேக்குதா நண்பா?
1: ஏழு கிணர் தேவா பேசுறேன்.
0: வாங்க சொல்லுங்க தேவா.
1: எனக்கு வந்து ஒளி விளக்கு படம், அதுல தைரியமாக சொல் நீ மனிதன் தானா.
0: ஆஹா, இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு சந்தேகம் எல்லாம் ஏன் வந்துச்சு?
1: ரொம்ப நாள் ஆச்சு
0: அந்த பாடல் கேட்கணும்னு ஆசை இல்லையா?
1: அந்த பாடல் ரெண்டாவது, அந்த பாடல் நம்பர் ஒருத்தர் இருக்கிறார், ரொம்ப அடிக்கடி அந்த மாதிரி பண்றாரு, திங்கிங் எல்லாம் பண்றாரு, அவருக்கோசம் இந்த பாடல். அவர் திருந்தணும், அவர் திருந்தி திருந்தி நல்ல வழியா வரணும்.
0: அது அந்த ஒரு உடுக்க இழந்தவன் கை போல இல்லையா? நிச்சயமா அந்த தகுந்த சமயத்துல திருத்தணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல, இந்த பாடல் நம்ம கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் அவங்களுடைய குரலில், வாலியுடைய வரிகளில், எம் எஸ் சுசநாதன் இசையமைத்த பாடல் இது.

0: வணக்கம், பாடலுங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க மேடம்.
1: நான் பம்மல் காமராஜபுரம் புஷ்பா.
0: சொல்லுங்க புஷ்பா, நீங்க வந்த அப்படி ஒரு சிரிச்சிட்டு வரும்போதே ஒரு ஒரு உற்சாகம் வருது எங்களுக்கு, சந்தோஷமா சொல்லுங்க.
1: நான் எப்ப வர மாட்டேன், பாடல் கேட்க மாட்டேன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அப்படியே வரேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு தங்கக்காவ படத்துல இருந்து தாயின் முகம் இங்கு நிழலாடுது, தந்தை மனம் இங்கு உறவாடுது, அந்த பாடல் பாடுங்க கேட்கலாம். அருமையான பாடல்,
0: அருமையான பாடல், நீங்களும் அருமையா கேட்டிருக்கீங்க. கேட்கலாம் புஷ்பா, கேட்கலாம்
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி நன்றி. பி. சுசீலாவுடைய குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல எம். எஸ். சுசநாதனை சேமித்த பாடல் தங்கைக்காக.

0: நேரம் 1:22 வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க ஐயா.
1: உடன்குடி நூறு.
0: வாங்க சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
1: படம் நீலமலை திருடன். அதுல வந்து சத்தியமே லட்சியமே கொடுறான்னு ஒரு பாடல்.
0: அந்த பாடல் வேணுமா? கேட்டலாம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நேர்களை அவர் கேட்ட அந்த பாடலை நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நேர்களை இப்போ நாம கேட்கலாம் நீலமலை திருடன் திரைப்படத்திற்காக ஏ மருதகாசி வரிகளில் KV மகாதேவன் இசையமைத்த பாடல். இது ஒலிக்கும் குரல் TM சௌந்தரராஜன்.

0: தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுப்பெறும் நிகழ்ச்சி இது, பாடல் உங்கள் சாய்ஸ். இப்போ இணைப்புல யார் இருக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: கும்பகோணத்தில் இருந்து மனோகரன், வாங்க நண்பா சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து இதயமலர் படத்துல இருந்து அன்பே உன் பேர் என்ன ரவி, அந்த பாட்டு.
0: என்ன படம் சொன்னீங்க?
1: இதயமலர்.
0: இதயமலர் திரைப்படத்திலயா? இதயமலர்ல அன்பே உன் பேர் என்ன, ரொம்ப ரேர் சாங்கா இருக்குது, கேட்டிருக்கீங்களே, பரவாயில்ல, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. கேட்கலாம். பி ஜெயச்சந்திரன், வாணிஜெயராம் குரல்கள்ல எம் எஸ் விஸ்வநாதனை சேமித்த பாடல் இது.

0: बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेली लॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: நேரம் 1:34 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். இப்போ இணைப்பில் வணக்கம்.
4: ஹலோ, நான் இந்தியில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
3: வாங்க விஜயா, சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும், சொல்லுங்க.
4: இணைந்த கைகள் மேடம் படம். அந்தி நேர தென்றல் காற்று மேடம்.
3: அந்தி நேர தென்றல் காற்று, மதிய நேரமே வந்துருச்சு
4: மேடம். அப்படிதான் இருக்கு இப்போ
3: வெதருக்காக. பரவாயில்லையே, வெதர் இந்த பாட்டு மூலமாவே கண்டிப்பா வந்து அந்த அந்தி நேரம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். வாழ்த்துக்கள், பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி ஜெயச்சந்திரன் குழுவினர் குரல்கள்ல ஆபாவானனுடைய பாடல் இது. ஞான்வர்மா இசையமைத்தது.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: ஆனந்த்
0: சைதாப்பேட்டை, சொல்லுங்க ஆனந்த்.
1: நான் பாடும் பாடல் படத்துல இருந்து சீர் கொண்டு வா வெண்மேகம் ஒரு மேடம், அந்த பாட்டு மேடம்.
0: சீர் கொண்டு வரக்கூடிய வெண்மேகம் இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, நீர் கொண்டு. சரியா, கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. நேர்களை அந்த பாடல் கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நேர்களை இப்போ நாம கேட்கலாம். SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், கங்கையம்மரன் ஏற்றி இளையராஜா இசையமைத்தது, நான் பாடும் பாடல் இந்த படத்திலிருந்து.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்கய்யா?
1: மேடம், அந்த கொரட்டூர்ல இருந்து முனிரத்னம் பேசுறேன்.
0: கொரட்டூர்ல இருந்து முனிரத்னம். வாங்க முனிரத்னம் ஐயாக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: பாத்தீங்கன்னா மின்சார கனவு, அன்பென்று மழையிலே வக்கிலங்க நடையிலே,
0: அந்த பாடல் வேணும்.
1: மழை பெய்யிட்டு இருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷம்.
0: டைமிங் சாங்க, ஆனாலும் சூப்பரா கேட்டிருக்கீங்க. அதாவது வானம் அங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஆனா நம்ம எல்லாருடைய மனசுலயும் அன்பின்ற மழை வேணும் இல்லையா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கேட்கலாம். அனுராதா ஸ்ரீராம் அவங்களுடைய குரல்ல வைரமுத்து இயற்றிய ரஹ்மான் இசையமைத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திற்காக இதோ.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: பார்த்திபன்.
0: எங்கிருந்து?
1: கோயம்பேடு. பார்த்திபன்.
0: கோயம்பேடு பார்த்திபன். சொல்லுங்க. என்ன பார்த்திபன்? நலமா இருக்கும். என்ன பாடல் நண்பா?
1: அதாவது வாய்ப்புல இருந்து ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறது.
0: உங்களை அழைக்கும் அந்த கற்பனைக்கான பாடல் ஏதோ கேட்கலாம் கொஞ்ச நேரத்துல. சரியா? வாழ்த்துக்கள். நன்றி. நேர்களை அந்த பாடல் நாம கேட்கலாம். டிஎல் தியாகராஜனும் லலிதா சாகரியும் இணைந்து பாடிய பாடல். சந்திரபோஸ் இசையமைத்தது. இந்த பாடலை கேட்பதற்கு
2: முன்னால் The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcin.co.in and take the first step toward the blue.
3: அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அம்மாபேட்டை லோகநாதன்.
0: வாங்க லோகநாதன் ஐயா.
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கும். நிகழ்ச்சி நிறைவான நேயர், என்ன பாடல்?
1: சிவகாமியின் செல்வன் படம். பாடல் வந்து ராஜா முகம்
0: கேட்கலாமா? நன்றி. பி சுசிலா அவங்களுடைய குரல்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் இது.

நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றம் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு மு செண்பகாசி. நூற்றி இரண்டு புள்ளி மூன்று பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 2:15 நொடி ஆயிட்டிருக்கிறது. வாங்க நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: அம்மைகளே, நாம கேட்க போற நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டு வச்சிருக்கோம். அந்த வரிசையில் இன்றும் பாடல்கள் நமக்காக காத்துட்டு இருக்குது. வாங்க பாடல்கள் கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக தமிழ் விவித் பாரதி பண்பலை 102.3.

0: பச்சே பி ஜானதே ஹை கி சாரி குட்
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: கோடைக்கால காற்றை அப்படின்னு அந்த முதல் பாடல் கேட்டோம். கோடை வெப்பம் அப்படியே நம்மளை சுட்டு எரிச்சுது. இன்னைக்கு வந்து அப்படியே லைட்டாக மழை சென்னையில், மற்ற இடங்களில் நமக்கு தெரியல. ஆனால் அந்த வெப்பம் தணிந்து ஒரு சில்லுன்னு ஒரு சீசன் வருது அப்படின்னாலே அதெல்லாம் வந்து நமக்கு மனசுக்கு புது தெம்பையும் சந்தோஷத்தையும் உடலுக்கு ஒரு குளிர்ச்சியையும் தரும். ஆனால் வெப்பமும் தேவைதான் பூமிக்கு அப்படிங்கிறது வந்து அறிவியல் ரீதியாக உண்மை. கோடைக்காலம், பனிக்காலம், மழைக்காலம் ஒவ்வொன்றும் மாறி மாறி வரும் இல்லையா? பாடல்களும் நிறைய அதுக்கு தகுந்தவர் போல அழகான பாடல்கள் நிறையவே இருக்குது. நாம் கேட்டோம் அந்த கோடைக்கால காற்று அப்படின்னு பாடல் வந்தாலும் எவ்வளோ நமக்கு மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்தது இல்லையா அந்த பாடல். சரி, தொடர்ந்து அடுத்த பாடல் கேட்கலாம். எந்த பாடல் எதை பற்றி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள் காலங்களை எப்படியெல்லாம் கொண்டாடியிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.

0: சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம். விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற படத்திற்காக சித்ரா பாடிய பாடல், வாலி இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. காலங்கள் எத்தனை பருவ காலங்கள்லாம் இருக்குது இல்லையா? கோடை காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், கூதிர்காலம் அப்படின்னா குளிர்காற்று வீசக்கூடிய காலம், அதாவது ஐப்பசி கார்த்திகைலாம் குறிப்பிடுவாங்க. முன்பணி காலம் மார்கழி தை, பின்பணி காலம் மாசி பங்குனி, இப்படி நிறைய வேரியேஷன்ஸ் வந்திருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல தானே நமக்கு மழை, வெப்பம், குளிர், அந்த அடைமழை காலம் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பாடல்களும் இதையெல்லாம் கொண்டாடி தீர்த்திருக்காங்க நம்ம திரைப்படங்களில். பாடல்கள் ஒன்றொன்றும் கேட்கும் போதே நமக்கே மனசுக்கு அவ்வளோ அலாதியாக இருக்கின்றது. இன்னும் இரண்டு நாட்களை பார்த்திங்கன்னா இந்த கோடையின் வெப்பம், அந்த சித்திரை வைகாசி அந்த வெயில் வந்து கொஞ்சம் தணிஞ்சு ஒரு இதமான சூழல் உருவாகக்கூடிய அழகான காலம். கோடை விடுமுறை முடிஞ்சு, பள்ளியெல்லாம் முடிஞ்சு, ஸ்கூலுக்கெல்லாம் திரும்பி ரிட்டர்ன், எல்லோரும் போகிறதுக்காக ஆயத்தமாகவும் இருக்கிறோம், போயிட்டும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்காகவே நிறைய அந்த லீவ் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணி, அந்த லீவும் போர் அடித்து திரும்ப எப்படா ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்லாம் போகக்கூடிய காலம் இல்லையா இப்போ. இன்னும் இரண்டு நாட்களை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வைகாசி முடிந்து ஆணி மாதம் பிறக்கும்போது அந்த மழையும் அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் ஆகி அந்த வெப்பமும் தணிஞ்சு நமக்கு ஒரு இதமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை மனசுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்களாகலாம் இப்போ இருக்குது இல்லையா. அந்த கிளைமேட்டை நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்பதற்கு முன்,
1: ஐந்துக்கு சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆம்நேர்களை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தானே, அந்த உற்சாகத்தோடு தொடரக்கூடிய அடுத்த பாடல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலங்கள்லாம் எத்தனை இருக்குது, கவிஞர்கள் அதை கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள் தமிழ் பாடல்களில் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். திரைப்படங்கள் ஒவ்வொரு பாடலும் நம்மை கேட்க வைப்பது மட்டுமில்லாமல் அது சார்ந்த பாடல்களும் நம்மை ரொம்பவே ஈர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தொடர்வது ஹரிஹரன் பவதாரிணி பாடிய பாடல். அறிவுமுதி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. மனம் விரும்புதே உன்னை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

0: இளவேனில் காலத்தின் அழகாக அந்த பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். மனம் விரும்பதே உன்னை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்பணிக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விடியலில் பனி அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். பின்பணிக்காலம் அப்படிங்கிறது அந்த மாசி பங்குனியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பருவங்கள் வந்து நமக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக அந்த வானம் வித்தை காட்டி கொண்டே இருக்கும். வெப்பம் வரும்போது எப்படா அந்த மழையெல்லாம் முடிஞ்சு நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கும் அப்படின்னு தோணும். வெயில் அடிக்கும் போது அப்பா சூடு தாங்கலை, மழை பெஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு தோணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசு எப்படி வேணாலும் ஏங்கும். ஆனால் பருவங்கள் அப்படிங்கிறது அழகான ஒரு அமைப்போடு அது அது டைமில் அதாவது பெய்ந்து விளைச்சல் இருந்து எல்லாமே சமமாக இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு நலமான அந்த வருடமாக இருக்கும்போது எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க இல்லையா. பாடல்களும் அதேமாரி பஞ்சமே இல்லாமல் இருக்குது தமிழ் திரைப்படங்களில். நாம் அந்த பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கிறோம் இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் ஸ்ரேயா கோஷல் பாடியது சீடன் அப்படிங்கிற படத்திற்காக, கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. 102.3

சீடன் அப்படிங்கிற படத்திற்காக ஒளித்தான் சூப்பரான பாடலை நாம கேட்டு ரசிச்சோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிறவங்க பகல் நேரத்தில் பாடல்களை ரசிக்க எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முத்துக்குமார் அவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ராஜமாணிக்கம் கோபி மதிய நேர பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் செழுமை தரும் பகல் நேரம், செம்மை பெறும் இனியராகம், பண்பலை நிகழ்ச்சியில் வந்து சேரும் ஏற்றம் தரும் எங்கள் ஸ்டைலில் எழுசை கீதங்கள் நிறைந்து வரும், என்றும் மனதில் இன்பம் சேரும் அப்படின்னு மாதவரம் இருந்து போட்டிருக்கிறாங்க. முகமது மியான் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் உங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்பிரமணியம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பர்வதவரத்தின் இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலை அருமை, பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் ஒழித்த பாடல் கோடைக்கால காற்றை மிகவும் அருமை சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் கோடைக்கால காற்று அனலாயிற்றே அப்படின்னு இருக்காங்க. பாடல்கள் நம்மை குளுமை செய்கின்றது அல்லவா. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லி ஸ்டிக்கர் மாதிரி போட்டிருக்காங்க. பிரபாகரன் கோடைக்கால காற்றை இளவேனில் காலல் இளவேனில் காலம் அந்த பாடல் பகல் நேரத்தில் குழுகுழு குளுமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் இளவேனீர் காலம் விடிஜா கல்யாணம் படத்தில் ஒழித்த பாடல் சூப்பர். மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் பிற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் காலங்களின் பெருமை சொல்லும் பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. புஷ்பா அப்படிங்கிறவங்க காமராஜபுரம் பம்மல்லேருந்து போட்டிருக்காங்க. மேடத்திற்கு வணக்கம், எங்கள் ஸ்டைல் பாடல்கள் அருமை நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அமுதா அவங்க வந்து கண்டாச்சிமங்கலம் கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வணக்கம் போட்டிருக்காங்க. அன்புராணி அவங்க உங்கள் ஸ்டைல் பாடல்கள் கோடை இளவேநீர் கால சிறப்பு பாடல்கள் அருமை மேடம் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் பல்வேறு காலங்களின் அருமை சொல்லும் பாடல்களின் அணிவகுப்பு அற்புதம் பகல் நேரத்தில் பரவசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கற்பண்ணன் ராமசாமி சின்னக்கனூர் அவங்க வந்து எங்கள் அறிவிப்பாளருக்கு இனிய மதிய வணக்கம்ங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா அவங்களும் நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக பாடல்களும் நாம தொடர்ந்து

இருக்கிறோம். நேரம் 2:47 ஆயிடுச்சு. பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு நேரம் போகிறதே தெரியல. விரைவாக நேரம் போகின்றது. அடுத்த பாடல் என்னவாக இருக்கும்? எல்லா பாடல்களும் நம்ம வந்து ஓரளவுக்கு கேட்டுட்டோம். அடை மழை இல்லாமல் இருந்தால் எப்படிங்க? அந்த மழை கால மேகம் வந்து நம்மளை தாளாட்டினாதான் நமக்கு நிறைவாகும், இந்த பூமியும் செழிப்பாகும்,

நாம கேட்ட அந்த பாடல் வாழ்வே மாயம் அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, இசை கங்கை அமரன், பாடலாசிரியர் வாலி. காலங்கள் எத்தனை அருமையான பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கு கவிஞர்.

0: மின்சார கனவு அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசிச்சோம். அந்த படத்தை பாடியிருந்தாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்த பாடல் இசை ஏ ஆர் ரஹ்மான். நாம் கேட்டது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.
1: இது எங்கள் ஸ்டைல்.
0: இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட், அதாவது விலை நிலைப்படுத்தல் நிதி திட்டம் குறித்து. விலை நிலைப்படுத்தல் நிதி திட்டம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்படும் தீவிர ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதி திட்டமாகும். காய்கறி மற்றும் பருப்பு போன்ற பொருட்களின் விலை திடீரென உயரும் போது நுகர்வோரை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு நிலையான வருவாய் கிடைக்கவும் இது உதவுகிறது. இத்திட்டம் சந்தையில் பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்து பதுக்கலை தடுத்து செயற்கையான விலை உயர்வை தடுக்கிறது. மாநில அரசுகளுக்கும் மத்திய அமைப்புகளுக்கும் வட்டியில்லா கடனாக இந்த நிதி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மாநில அரசுகள் வெளிச்சந்தையில் இருந்து நேரடியாக பொருட்களை வாங்கி மக்களுக்கு மலிவு விலையில் விநியோகிக்க முடியும். பொதுவாக வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி மற்றும் பருப்பு வகைகள் போன்ற அழுகக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள் இந்த நிதியின் கீழ் கண்

கணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் பதுக்கல்காரர்கள் விலையை செயற்கையாக உயர்த்துவதை தடுக்கிறது. சந்தையில் பொருட்கள் மலிவாக கிடைக்கும் அறுவடை காலங்களில் அரசே நேரடியாக பொருட்களை வாங்கி தாங்கள் இருப்பு, அதாவது பஃபர் ஸ்டாக் அமைக்கிறது. விளைச்சல் அதிகமாக இருக்கும் போது விலை வீழ்ச்சி அடைந்து விவசாயிகள் நஷ்டமடைவதை தடுத்து அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து சுழற்சி நிதியை, அதாவது ரிவால்விங் ஃபண்டை உருவாக்குகின்றன. பொதுவாக இதன் செலவினங்கள் 50-50 என்ற விகிதத்தில் பகிரப்படுகின்றன. மாநில அரசுகளுக்கும் மத்திய கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நஃபேட், NCCF போன்ற அமைப்புகளுக்கும் சந்தையில் இருந்து பொருட்களை கொள்முதல் செய்ய வட்டியில்லா குறுகிய கால கடன்கள் வழங்கப்படுகின்றன. தற்போது இத்திட்டம் மத்திய அரசின் PM ஆஷா பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான் என்ற குடை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டு இன்னும் வலுவாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் செயல்பாடு குறித்து அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு இதற்கென தனியாக விலை நிலைப்படுத்தல் நிதியத்தை உருவாக்கி அதன் மூலதனத்தை ₹100 கோடியாக உயர்த்தியுள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி கூட்டுறவுத்துறை மூலம் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள் நேரடியாக இடைத்தரகர்கள் இன்றி வாங்கப்படுகின்றன. அவை நகர்ப்புறங்களில் உள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மற்றும் நடமாடும் வாகனங்கள் மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் விற்கப்படுகின்றன. வெளிச்சந்தையில் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்களின் விலை உயரும் போது தமிழ்நாடு அரசு இந்த நிதியின் மூலம் மானிய விலையில் ரேஷன் கடைகள் வழியாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கிறது. அழுகக்கூடிய மற்றும் அன்றாட சமையலுக்கு தேவையான முக்கிய 22 அத்தியாவசிய பொருட்கள் இதன் கீழ் கண்காணிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் தற்போதைய சந்தை நிலவரம் மற்றும் வழிகாட்டுதல்களை தெரிந்து கொள்ள மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸின் இணையதளத்தை அணுகலாம்.

0: நாம் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: அம்னேஷ்லே விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம், வண்ணங்கள் பல காட்டிடும். நம் வாழ்விலும் எத்தனையோ எண்ணங்கள் எத்தனை

நிறைய வண்ணங்கள் பாடல்களாக நாம் கேட்டு ரசிக்கும் போது நம்ம மனசில் பல பல வண்ணங்கள் எழுந்தோடி புதிய அலைகளாக மனசில் உறுத்துது. பாடல்கள் கேட்கும்போது நம்ம எந்த மாதிரியான மூடில் இருந்தாலும் ஸ்டேபிளாகி, ஓ நமக்கு ஒரு விஷயம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா கூட சில நேரங்கள் தீர்வும் கிடைக்கும், சில நேரம் அதிலிருந்து கடந்து போகவும் உதவும். பாடல்கள் அத்தனை அற்புதங்கள் செய்யக்கூடியது. இது வர்ணஜாலம். சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம். ஸ்டே டியூன்ட். இது விவத் பாரதி, தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஏ ஆர் ரஹ்மான். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எஸ், ஹூ இஸ் இட்?
2: டான்.
3: 102.3
2: டான்.
0: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல்

0: கேட்டதெல்லாம் மெய்யாக வேண்டும் என்று அந்த பாடல் ரொம்ப அழகாக வந்தது. எல்லாருக்குமே ஆசைத்தானே புத்துலகமாக வேண்டும் அப்படின்ட்டு. முகவரி அப்படிங்கிற பாடத்திற்காக அந்த பாடலை நவீன் குரல் ஒலித்தது இசை தேவ பாடலாசிரியர் வைரமுத்து. சுப்ரான அந்த சாங்கை நாம கேட்டு முடிச்சோம். நேரம் 3:15 ஆயிட்டு இருக்குது. இது பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் வனஜாலம் கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பர்வதவர்த்தினி இனிய மாலை வணக்கம், வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வானலைகளில் ஒளிஜாலம் படைக்கும் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளும் அப்படின்னு பிரபாகரன் போட்டிருக்காங்க. எழுக்கிணர் அபுதாகி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் மதிய வணக்கம், வர்ணஜாலம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கின்றின் சகோதரி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கேட்கலாம். இது விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: அடுத்து நாம கேட்க போற பாடல்

0: நாம கேட்ட அந்த பாடல் சரவணா அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். சுக்விந்தர் சிங் ரீட்டா பாடியது, ஸ்னேகன் எழுதிய பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: 3:24 10 ஆயிடுச்சு. நிறைய நேர்கள் ஃபேஸ்புக்லேயும் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம்.

தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் அப்புறம் சோமசுந்தர பிரபு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் வர்ணதாளம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து வானலையில் வந்த மாயாஜாலம் வசந்த கால பாடல்கள் வர்ணஜாலம் வர்ணனை ராகங்கள் அலங்காரம் மாலை நேரத்தில் பண்பலை மோகம் மயங்க வைக்கும் மனதில் அதன் தாகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம். அடுத்து யாருடைய குரலில் ஒலிக்கும் பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டி இமான் இசையில் யுகபாரதி எழுதிய பாடல் தலைநகரம் அப்படிங்கிற படத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார்கள் பல்ராம் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி.

நகரம் படத்திற்காக தான் நாம் அந்த பாடல் கேட்டு ரசிச்சோம். அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் அனுபமாவின் குரலில் நாம் முத்துக்குமார் எழுதியது. இசை யுவன் சங்கர் ராஜா திமுரு அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். உற்சாகம் தரும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் 3:30. இது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.

0: திமுரு அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: எனக்குள் நான்
2: நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வேர்ல்டு, ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்குது, ஏன்னா வெவ்வேறு வேலையில் இருப்போம், இதெல்லாம் இருக்காது. இது இப்போ நீங்கள் கேட்டது அத்தனையுமே இவ்வளோ நேரமும் என் மைண்ட் வந்து ஒரு ரிலீவ்டாக இருக்குது, நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது.
1: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி நாளை இரவு 8:05 எனக்குள் நான், உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிப்பது ஆர்ஜே செங்கமலம் சரத். நேரம் 3:38 வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்களா நாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: 102.3 பாட்டுக்கு
1: தொடர்ந்து கேட்கக்கூடிய பாடல் விஜய் யேசுதாஸ் ரீடா பாடியது, டி இமான் இசையில் நாமத்துக்குமார் எழுதிய பாடல்.

விஜய் யேசுதாஸ் ரீட்டா பாடினது பாடல் கேட்டும் டி இமான் இசையில் திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற படத்திற்காகத்தான் அந்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் வார்த்த பாடல நாம கேட்கலாம். வல்லவன் அப்படிங்கிற படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியது. இசை யுவன் சங்கர் ராஜா.

0: வல்லவன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நாம கேட்டு ரசிச்சோம்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பேஸ்புக் பேஜில் சூளை ரிஜா மனோகரன் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ரிஜா மனோகரன் மடிமடி மச்சானை பாடல் எங்கள் வீட்டு மழலைகளை மகிழ்ச்சியில் துள்ள வைத்தது வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் பாடல்கள் சூப்பர் மேடம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து அடிதடி பாடல்கள் வருவது அருமை. சரவடி கீதங்கள் தருவது வளமை. உறக்கம் செய்பவரை பண்பலை உட்கார வைத்து விட்டது தேனலை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் இன்றைய வர்ணஜாலம் பாடல்கள் தொகுப்பு அனைத்து மாறவாரம் எங்களை தாளம் போட வைக்கின்றது அற்புதமாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கின்றோம் மேடம் பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பாடல் கேட்கலாம். இது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 4:02 மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று கேட்கலாம். கேள்விகளுக்கு பதில்களை நீங்கள் சொல்லலாம். 0444 முன்னிணைப்பெண் சேர்த்து 2952008538389 இந்த நம்பருக்கு வாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சரி, அடுத்த பாடல் நாம் என்ன கேட்க போகிறோம்? டொல்பி அப்படிங்கிற படத்திற்காக சமந்தா எட்வர்ட் ஃபெபி மாதங்கி பாடியது. வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: நேரம் 3:59:30 ஆயிட்டிருக்கிறது. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் வர்ணஜாலம் 4:02 கேட்கலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 4:03:45 நொடி ஆயிடுச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களோடு இணைந்திருப்பது ஆர்ஜே செங்கமலம் சரத்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: வழக்கமாக கேள்விகளோடு நான் வந்திருக்கிறேன், நீங்களும் விடை சொல்ல தயாராருங்க. 04:04 இணைப்பெண்ணை சேர்த்து, முன்னிணைப்பெண்ணை சேர்த்து 2952 0853 2838 9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் நம்பர் சொல்லிடுறோம், 0444 அப்படிங்கிற எஸ்டிடி கோடு சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952 0853 2838 9871 இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணுங்க, கேள்விகளுக்கு விடை சொல்ல தயாராக இருக்கலாம். வாங்க, இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்ம ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் நவீன் பிரியா பாடியது.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஹலோ, வணக்கம். வணக்கம், நம்ம கேள்விக்கு போகலாம். தொலைபேசி இணைப்பு 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்ன சேர்த்து 2952 0853 2838 9871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க, கேள்விகளுக்கு விடை சொல்லலாம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஓகே, தொலைபேசியில் நேயர்கள்லாம் வராங்க, யார் விடை சொல்றாங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: கார்த்திக் விஸ்வாமணன்
1: கேக்குதுங்களா? நான் பேசுறது
2: கார்த்திக்
1: விஸ்வாமணன்.
2: ஆமா.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
2: கேளுங்க.
1: இது வந்து ஒரு க்ளூ தருவேன், அது வச்சு என்ன வேலை அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லணும்.
2: வேலையா?
1: ஆமா.
2: சொல்லுங்க.
1: நம்ம நாக்குக்கு வந்து சுவை தரக்கூடியது சர்க்கரை இல்ல, ஓகேங்களா?
2: ஓகே.
1: நம்ம சிறு வயதுல வந்து இத குழந்தையாக இருக்கும் போதே முதல் உணவாக கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் நம்ம மரபுல இருக்குது. அது என்ன, அதை எடுக்கக்கூடிய அந்த வேலை
2: என்ன?
1: அடுத்த நேரத்தை கேட்போமா? நன்றி, வணக்கம்.
3: ஹலோ தேனு மேடம்.
1: அவர்கிட்ட கேள்வி கேட்டோடனே நீங்க விடை சொல்றீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
3: ஆனந்த் மேடம், சைதாப்பேட்ல இருந்து.
1: ஆனந்த், சைதாப்பேட்டை எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: நீங்க சொல்றத வச்சு குழந்தை சின்ன வயசுல வைக்கும் அது செய்யும் வேலைன்னு சொன்னீங்க, இல்ல அதை கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
1: அப்ப இன்னும் கடினமா கேட்கணும் இல்ல?
3: தேன்
1: எடுத்தல் வந்து குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் உணவா கொடுப்பாங்க. நிறைய வந்து

0: சில பேர் அதை அவாய்டும் பண்ணணும் அப்படின்வாங்க. ஆனால் தேன் நம்ம வந்து நாக்கில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கு இல்லையா, அதை தேன் எடுத்தால் அவங்க எவ்வளோ வந்து கடினமாக அந்த கஷ்டப்பட்டு அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது செய்வர்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு கடினமான தொழில் அது. ஆனால் நம் நாவிற்கு சுவை சேர்த்து உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த தேன் எடுத்தல் அப்படிங்கிற ஒரு வேலை. சரி, அடுத்து யார் வராங்க அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் கடினமாக நாம் வந்து கேட்கலாம், என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், கேட்கலாமா? உங்க பேர் சொல்லுங்க.
1: முத்துக்குமார்.
0: ரெடில்ஸ்ல இருந்து முத்துக்குமார். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா நான் கேட்க போறேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
1: டெய்லர் மேடம்.
0: டெய்லர். உங்ககிட்ட வந்து ஒரு நிலம் கொடுக்கறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்.
1: விவசாய நிலமா?
0: விவசாய நிலம். அங்க உங்களுக்கு ரொம்ப இஷ்டம்னா நீங்க எந்த வேலை செய்யணும் ஃபர்ஸ்ட் நினைப்பீங்க?
1: விவசாயம் தான் நம்ம அதுல விவசாயம் தான் பண்ணணும்.
0: விவசாயம் தான், விவசாயத்துல நிறைய வேலைகள் இருக்குல்ல.
1: ஓ, அது சொல்றீங்க. எனக்கு வந்து செடியெல்லாம் வளர்க்கறது பிடிக்கும். காய்கறி செடி இருக்கு பாத்தீங்களா, அந்த வெண்டைக்காய் செடி, சின்ன சின்ன நம்ம வெண்டைக்காய், கத்திரிக்காய், அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிருக்கேன் எங்க வீட்டுல.
0: ஏற்கனவே பண்ணி பர்டிகுலரா ஒண்ணு அப்படின்னா எதுவும் சொல்லுவீங்க?
1: பர்டிகுலரா வெண்டைக்காய் தான் மேடம்.
0: காய் கேட்கல. வேலை வேலை என்ன வேலை? கரெக்டா நான் இந்த தாங்க ரொம்ப உயிர்ப்பா செய்வேன் அப்படின்னா
1: என்ன செய்வீங்க? இல்ல மேடம், விவசாயம்
0: அப்படி கிடையாதுங்க. எப்படி சொல்றேன், நீர் பாய்ச்சறது, விதை போடுறது.
1: அது சொல்றீங்க?
0: ஆமா, ஏன்னா அதுலயே நிறைய இருக்கு இல்லையா.
1: அப்படியே
0: நம்ம மேம்போக்கா போயிட முடியாது இல்லையா அங்க.
1: நீர் பாய்ச்சது ரொம்ப பிடிக்கும்.
0: நீர் பாய்ச்சறது ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, சூப்பர், நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி. அதாவது நமக்கு வந்து நம்ம வேற எந்த துறையாக இருந்தாலும் அங்க வந்து வேலைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய தொழில்கள் இருக்குது, அதனால நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம். ஆனால் நம் கைக்கு நிறைய பொருள் வருது, அதெல்லாம் நிறைய பேரோட உழைப்பை தாண்டி வருகின்றது. சரி, பாடத்த நேயருக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: மூலக்கடை அருணாச்சலம்.
0: மூலக்கடை அருணாச்சலம்.
2: சொல்லுங்கம்மா.
0: உங்க நீங்க என்ன தொழில் செய்றீங்க?
2: மளிகை கடை.
0: சரி, இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு கொஞ்சம் யோசிச்சு கேட்பேன், நீங்க அந்த இடத்துல என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ வந்து நீங்க அருவி கிட்ட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அங்க இதுதான் நான் வேலை செய்வேன்னா டக்குன்னு சொல்லுங்க, எந்த வேலை அங்க நீங்க செய்வீங்க?
2: அருவியா?
0: ஆமா, அருவி கிட்ட இருக்கீங்க நீங்க, அந்த பகுதியில் வேலை செய்யணும். எந்த வேலை செய்வீங்க? அருவியில வரக்கூடிய நீரை விவசாய நிலத்துக்கு டைவர்ட் பண்ணுவீங்க. பரவாயில்லையே, நிறைய பேர் நீர் பாய்ச்சுதல்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க.
2: என்னங்க? எங்க ஊர் பக்கம்லாம் விவசாய நிலம் தான்.
0: ஊர் பக்கம்லாம் விவசாய நிலம். இங்க என்ன வேலை செய்யறதா சொன்னீங்க? மளிகை கடை வச்சிருக்கீங்க.
2: ஆமா ஆமா ஆமா.
0: பரவாயில்ல, உங்களுக்குலாம் இப்ப வந்து ஒரு விவசாய நிலம் கொடுத்தா செழிப்பாக்கிடுவீங்க நீங்க. யோசிக்காமடுறாங்க. சரி, நம்ம வந்து அடுத்த ஒரு நேயர் வராங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு அடுத்த பாடல் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? விருந்தாளிகள் வராங்க, என்ன டிஷ் பண்ணுவீங்க? உடனே பண்ணணும், உடனே பசியாத்தணும்னு என்ன செய்வீங்க? உடனே சமையல் செஞ்சா உங்களுக்கு பசியாத்தணும். அதுக்கு என்ன உடனே சமைக்கணும்னு என்ன சமைப்பீங்க?
3: உடனே சமைக்கணும்னா சீக்கிரம் ஆக வேண்டியது, நம்ம ரவையை கொட்டிடுவாங்க, இதை போட்டு உப்புமா கிண்டி சாப்பாட்டை போட்டு.
0: விருந்தாளிகள் சாப்பிடுற மாதிரி செய்யணும்ல. வந்தீங்கன்னு கேக்கணுமா? ஏன் வந்தீங்கன்னு கேக்கணுமா?
3: உடனே சீக்கிரம் செய்ய வேண்டியது, அதான் அப்பப்பன்னு செஞ்ச ஒரு உப்புமா கொடுத்து காட்டி கொடுத்து ஆச்சிருவேன்.
0: சரி, ஒரு 1 hour டைம் கொடுத்தாக்க என்ன சமைப்பீங்க?
3: 1 hour சமைச்சுனவா?
0: ஆமா. சரி, உடனே வேணா 1 hour அப்படின்னா என்ன சமைப்பீங்க?
3: 1 hour

0: மட்டன் வாங்கி வந்து பிரியாணி செஞ்சு போட்டு அனுப்புவேன்.
1: எப்படி இருந்தாலும் செஞ்சிடுவீங்க.
0: பிரியாணி செஞ்சு
1: வந்தவங்க பசி ஆறணும் அதான்.
0: ஆமா
1: ரைட்டு, சூப்பர், நன்றி.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க. ஓகே, நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் விடையெல்லாம் அவங்க வந்து சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மனசெல்லாம் பொங்குது பேரின்பம்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
4: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: இசையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்குள் நான்
2: நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வேர்ல்டு, ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்குது, ஏன்னா வெவ்வேறு வேலையில் இருப்போம், இதெல்லாம் இருக்காது. இது இப்போ நீங்கள் கேட்டது அத்தனையுமே இவ்வளோ நேரமும் என் மைண்ட் வந்து ஒரு ரிலீவ்டாக இருக்குது, நிஜமாக சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி
1: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி நாளை இரவு 8:05 எனக்குள் நான், உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஸோ நேரம் 4:26 ஆயிடுச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் நேயர்கள்லாம் நிறைய பேர் வராங்க தொலைபேசி வழியே, நிறைய பேர் ஃபேஸ்புக்லயும் விடைகள்லாம் போட்டிருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: கேக்குதுங்களா?
1: கேக்குது. லதா மேடமா?
0: லதா இல்லங்க, செங்கமலம் சரத்.
1: சாரி மேடம், உங்க ரெண்டு பேர் வாய்ஸும் ஒரே
0: மாதிரி.
1: மேடம் ராயப்பேட்டையில இருந்து வெங்கட்ன.
0: சரி, கேள்வி கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நீங்க என்ன வேலை செய்றீங்க இப்ப கரண்டா?
1: நான் ஒரு கம்பெனில இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். ஐம் ரிட்டையர்ட் பர்சன்.
0: ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க?
1: ஏ கம்பெனில எல்லா போர்ட்போலியோவும் ஹேண்டில் பண்ணிட்டேன், ஃப்ரம் பில்லிங் டு மேனேஜர் கேட்டகரி வரைக்கும்.
0: சரி, இப்போ உங்களுக்கு வந்து புது வேலை நான் இப்ப கொடுக்க போறேன்.
1: சொல்லுங்க, கொடுங்க.
0: நீங்க வந்து ஒரு உங்க கையில வந்து நெசவு சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு.
1: எஸ்எம்எஸ் சார்ந்த விஷயம்,
0: நெசவு.
1: நெசவு.
0: உங்க கையில ஒரு கட்டு நூல் கொடுக்கறாங்க. அதை எடுத்துட்டு போய் என்ன வேலை செய்யணும் நீங்க டக்குன்னு
1: நினைப்பீங்க? அதாவது நெசவுலயே ரெண்டு விதமான நூல் இருக்கு. ஒன்னு பாவு போட்டு கஞ்சி போட்டு பண்றது வந்து லிங்கி பண்றது இமிடியட்டா. இன்னொன்னு சாதாரண வளர்ந்த நூல் இருக்கிறது வந்து உங்களுக்கு அது விசைத்தறையிலயும் இருக்கு, கைத்தறையிலயும் இருக்கு. அதுக்கு ஏத்த டிசைன்ல புடவை பண்ணலாம், அது பேர் என்ன, வேஷ்டி பண்ணலாம்.
0: நிறைய இருக்கு இல்லையா? இப்ப அதுல டக்குன்னு நீங்க வந்து அந்த நூல் கிடைச்சோம் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க, எதை செய்யணும்னு நினைப்பீங்க?
1: நேரம் நம்ம லூம் இண்டஸ்ட்ரியோ நம்ம கையில இருக்க அது லூம் இண்டஸ்ட்ரி அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு we have to start.
0: அது ஓகே, அதெல்லாம் பெரிய process இல்லையா?
1: இது பண்ணி கொடுங்க, கையில நூல் இருக்கு எனக்கு பண்ணி கொடுங்க.
0: நீங்க பண்ணி கொடுங்கன்னு அவங்கள வேலை கேப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட வேலைய எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் டக்குன்னு இதை செய்வேன். இந்த நூல் அந்த பாக எடுக்கிறது, அந்த தறியில கோக்குறது, டிசைன் பண்றது, அந்த மாதிரி நான் என்ன செய்வேன் அப்படின்னு
1: நினைப்பீங்க? எடுத்துட்டு ரெடி ஃபார்
0: ப்ரொடக்ஷன். ஓகே, அந்த வேலை செய்வீங்க?
1: ஆமா மேடம். ஓகே, அதுதான் பேஸ், ஃபர்ஸ்ட் பேஸ் அதான்.
0: சரி, ஓகே, சூப்பர், நன்றி. நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற வேலை செய்கிறோம்னு நினைக்கிறோம். நிறைய பேர் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறைய போட்டிருக்கிறாங்க, எங்களதும் படிச்சிடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ரமா தியாகராய நகர், ரமா ரவி, இனிய சுவையான மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், இனிய மாலை வணக்கம் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன் தேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, முன்னாடி நம்ம கேட்டோம் இல்லையா. மண் வளம் பாதுகாப்பு சுலை ரீஜா மனோகரன் போட்டிருக்காங்க. ஹரிஹரன் உழவு தொழில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மந்தை வெளியிலேருந்து விநாயகமும் வேலைப்பேடு தயாளன். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம்

0: நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்களுக்கு எளிமையான குறிப்புகளை கொடுத்து பதிலளிக்க வைப்பது அசத்துறீங்க, சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பண்பலை அளிப்பது களிப்பாட்டம், சிரிப்பலை தந்திடும் அறிவாட்டம், பாட்டிலையில் வந்திடும் சிறப்பூட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: உஷா சிவமணி ஃப்ரம் மடிப்பாக்கம்.
0: மடிப்பாக்கம். நீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க? என்ன செய்யணும் அப்படிங்கறத இப்ப நீங்க சொல்லணும், சரிங்களா?
1: இல்ல, ஒரு நிமிஷம்,
0: புரியலையா?
1: என்ன சொல்லணும்? புரியல புரியல புரியல.
0: இப்ப நம்ம அவர்கிட்ட நெசவு அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அதுல வந்து நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கு. நெசவுன்னு எடுத்தாலே நிறைய வேரியேஷன் இருக்கு இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு இடம் சொல்லுவேன், அந்த இடத்துல இந்த வேலையை செய்யறதுக்கு நான் விரும்புவேன், ஒன்னே ஒண்ணு மட்டும், ஓகேவா?
1: எனக்கு இது கூட சரியா புரியல, என்ன நினைக்கிறீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு புரியல எனக்கு.
0: ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப விவசாயம் நிகழ்ச்சி ஆரம்பத்துல கேட்டீங்களா, விவசாயம் அப்படின்னா அவங்க வந்து நீர் பாய்ச்சறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் ஒரு இடம் சொன்னேன்னா, நீங்க அந்த இந்த வேலையை அந்த இடத்துல நான் செய்வேன் அப்படிங்கறத எதை சொல்லுவீங்கன்றத தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, வேண்டாம் மேடம், விட்டுருங்க.
0: ஏங்க,
1: சரி வரல, வேண்டாம்.
0: ரைட், ஓகே, பை. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: அண்ணா நகர் மாலினிதேவி, உங்கள்ட்ட கடைய பத்தி கேட்க கூடாதே. வேற ஏதாவது கேட்கலாமா?
2: நேரம்
0: 4:31 ஆயிடுச்சு. சரி, யாருக்கெல்லாம் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய ஆசை இருக்குது, நம்ம வந்து ஒரு ஒரு இடம் கொடுக்குறோம், அவங்களும் கரெக்டாக சொல்கிறாங்க, டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: மேடம். நான் சென்னை நோம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
0: சென்னை நோம்பல்லேருந்து
1: ஹேமா.
0: ஹேமா, கேட்குதுங்க.
1: ஆ, சரி மேடம்.
0: ஓகே, நீங்கள் எந்த, உங்களுக்கு வந்து எது ரொம்ப, எந்த டிவிஷன் ரொம்ப பிடிக்கும் வேலைன்னா, அந்த துறையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எது உங்களுக்கு?
1: வேலை இல்லாத துறையா மேடம்?
0: வேலை இல்லாத துறையா?
1: முயற்சி பண்றேன்.
0: முயற்சி பண்ணுறீங்களா? சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த வனங்கள் அமைப்பு இருக்கு இல்லையா, வனம் மரம் வனத்தை காக்கணும் அப்படின்னு ஒரு டீம் மாதிரி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
1: சரி மேடம்.
0: அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற, ஓ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை பண்ணணும்னு என்ன நினைப்பீங்க?
1: வனத்துலையா மேடம்?
0: ஆமாம்,
1: வனத்தில் மீன்ஸ் அங்கே இருக்க விலங்குகளுக்கு எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் மேடம்.
0: வேலை, ஒரே ஒரு வேலை, இந்த வேலையை நான் ஃபர்ஸ்ட் செஞ்சிருவேன் அப்படிங்கிறது என்ன?
1: விலங்குகளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன் மேடம்.
0: விலங்குகளுக்கு ப்ரொடெக்ஷன்
1: கொடுப்பேன். மனிதர்களோட, அதாவது மனிதர்களை அட்டாக் பண்ணாத இருக்காலும் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அதுகளை, விலங்குகளை தனியா வைக்கலாம்.
0: விலங்குகளை தனியா வைக்கணும்.
1: ஆமா,
0: சரி.
1: நம்ம பார்க்கும்போது அதுக்கு நம்ம வந்து இது பண்ணாத மாதிரி, அட்டாக் பண்ணாத மாதிரி,
0: அட்டாக் பண்ணாத மாதிரி சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்.
1: சேஃப்டி? ஆமா மேடம். ஆமா, சரி,
0: ஓகே, நன்றி.
1: கரெக்டா சொல்லிட்டேனா?
0: எல்லாம் ஒரு வித்தியாசமான முயற்சி தான். இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிறைய பேர் வந்து நம்ம கேட்டோன்னே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க யோசிச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள் அன்போடையும்

ரொம்ப உற்சாகத்தோடு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் நேரம் 4:34 நிமிடமாயிட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய பாடல் கோப்படத்திற்காக கேட்கலாம். ஹரிஹரன், ஸ்வேதா மோகன், சின்மையை பாடியது. விவேகாதிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: கோபப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டோம். இசை ஹாரிஸ் ஜெயராஜ். இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மனசெல்லாம் பொங்குது பேரின்பம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: கலா எங்க இருந்து பேசுறீங்க? அப்படிங்களா, நன்றி, வாங்க. நீங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
1: வீட்டு
0: வேலை பாக்குறேன். இல்லத்தரசியா இருக்கீங்க? ஓகே, சரி. இப்போ வந்து உங்களுக்கான ஒரு இடம் நான் சொல்லுவேன், அங்க எந்த வேலை பார்க்க பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? ஸ்டார்டிங்லயும் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு நீங்க நார்மலா வீட்டு வேலை பாக்குறீங்க இல்லையா? இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஆபீஸ்க்குள்ள நீங்க போறீங்க. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ரூம்குள்ள இருக்கிறீங்கன்னா, அங்க போன உடனே நீங்க எதை டச் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைப்பீங்க?
1: அதுதான்
0: கேள்வி. கம்ப்யூட்டர் ரூம்க்குள்ள போனோடனே வழக்கமாக நம்ம துடைப்போம், செய்வோம் இல்லையா? நம்ம இருக்கிற இடத்த நம்ம கிளீனாக வச்சுக்கணும், அது ரைட்டு. கம்ப்யூட்டரில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கணும், அதுவும் ஒரு வேலை இல்லையா? வழக்கமானது கிளீன் பண்ணுறோம், ஏன்னா நம்ம துறை ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு போனோடனே நம்ம மைண்ட் எது செய்யுது, எதுக்கு ஆசைப்படுது, அப்போ செய்கிற வேலையே சொல்லிட்டீங்க. ஓகே, வேலை செய்வீங்க இல்லையா?
1: நன்றிங்க.
0: நம்ம வந்து அவங்க மனசுல இருந்து அதை அப்படியே அழகா சொல்லிட்டாங்க. நம்ம வந்து டேக் கேட்கிறோம் அப்படின்னாலும் பதட்டம் இல்லாம இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்றத ரொம்ப அழகாவே சொல்லிட்டாங்க. பிரபாகரன் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க. நேரின் விருப்பத்தில் இருந்த கேள்விகள், அதனின் பதில்கள் அனைத்தும் சுவாரஸ்யம், புதுமையான முயற்சி, ஆர்ஜேக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம், கோவிந்தா கோவிந்தா பாடல், சென்னையில் புது பொண்ணு பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஃபேஸ்புக்கில் வந்து யாரெல்லாம் வராங்க? ஹலோ, வணக்கம். ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களை படிச்சாச்சு. வணக்கம், இணைப்பில்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: காஞ்சிபுரம் கமலாவர்தன் மேடம்.
0: காஞ்சிபுரம் கமலாவர்தன் மேடம், நீங்க கொஞ்சம் ரேடியோ

0: சவுண்ட் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு. கேக்கோ கேக்குது,
1: வெளியில வந்துட்டேன்.
0: சரி, கேக்கலாமா?
1: சொல்லு மேடம், சொல்லு மேடம்.
0: இப்ப வந்து நீங்க ஒரு மலை உச்சியில போறீங்கன்னு வச்சுக்கோங்க.
1: சரி,
0: அடிவாரத்துல இருந்து மலை ஏறுவீங்க.
1: சரி,
0: அங்க உங்களுக்கு எந்த காட்சி இது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு மனசுல படும்? படும் எந்த ஒரு வேலை இத வந்து, ஐயோ இது சரியா இருக்கலாமே அப்படின்னு எது தோணும், இல்ல இது சரி பண்ணணும்னு எதை நினைப்பீங்க?
1: சரி பண்ணணும், அந்த படிக்கட்டு மண்டுக்குன்னு அதை தள்ளி போயிட்டு நம்ம பார்த்து நடந்து போகணும்.
0: ஒரு சொல்யூஷனா ஏதாவது செய்யணும் அப்படின்னா சரி பண்ணணும்.
1: ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்க அத சரி பண்ணிட்டு தான் நான் மேல போகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்கு, நானும் போவேன் அந்த ஆசையும் இருக்கு.
0: அந்த சரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க?
1: ஆமா மேடம்.
0: ஓகேங்க, சூப்பர், நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. நம்மள வித்தியாசமா எப்படி குழப்பி கேள்வி கேட்டாலும் அவங்க தெளிவான பதில்களை நமக்கு கொடுத்து நம்மளை குழப்பிடுறாங்க. ஓகே, விடைகளெல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கு உங்க கேள்விகள், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு.
0: நன்றி. சொல்வது யார்?
2: திருவான்மியூர் மீரா.
0: திருவான்மியூர் மீரா, சரி, ஓகே. இப்ப வந்து நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சங்க காலத்துக்கு கூட்டிட்டு
2: போறேன்.
0: கடல் சார்ந்த தொழில், அங்க என்ன வேலை செய்யணும்னு நினைப்பீங்க?
2: கடல் சார்ந்த தொழில்னா முக்கியமா மீன் பிடிக்கிறதுதான் சொல்லுவாங்க.
0: ஓகே, மீன் பிடிக்கிறது பிரதானம், அங்கே நிறைய இருக்கும் இல்லையா?
2: நேற்று வந்து கடல் சார்ந்த தொழில்னா நேற்று வந்து அவ்வளவாக ஒன்னும் தெரியல மேடம், வேறதான் அந்த பத்மாவதி அம்மாட்ட கேட்டீங்களா, திடீர்னு விருந்தாளிகள்லாம் வந்தா என்ன செய்யுங்க?
0: அது அவங்களுக்கு, உங்களுக்கு இது
2: உட்கார்ந்துருந்தேன்.
0: சரி, அப்படியே யோசிச்சுட்டு கூட டக்குன்னு சொல்லாமே, நிறைய இருக்கு இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா, கடல் சார்ந்த தொழில்கள்னா அந்த அந்த படகெல்லாம் ரிப்பேர் பண்றது, நல்ல இந்த மாதிரி
0: படகு சார்ந்து வேலை செய்வீங்க?
2: ஆமா, படகு சார்ந்து அந்த மீன்பிடி இதெல்லாம் வேலையெல்லாம் நிறைய இருக்கு.
0: நிறைய இருக்குது. சரி, ஒரு நிமிஷம் உங்களை சங்க காலத்துக்கு கூட்டிட்டு போயாச்சு, கடல் கரையில நிறுத்தியாச்சு இல்லையா?
2: ஆமா, தேங்க் யூ.
0: ஓகே, நன்றி. படகு சார்ந்து நான் அந்த வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேரமும் ரொம்பவே குறைவாக இருக்கு, நேரம் 4:47 ஆயிடுச்சு. இணைந்திருக்கின்றோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்த ஒரு நேர்கிட்ட கேட்டுட்டு நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: உங்க
0: பேர் புரியலங்க?
3: ஹரிஹரன்.
0: ஓகே, இல்ல உங்க வாய்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஓகே, உங்களை கேள்வி கேட்கலாமா? சரி, இப்போ வந்து நீங்க எங்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, நீர்நிலைகள், நீர்நிலைகள் வந்து பராமரிக்கணும், அத வந்து பராமரிக்கணும் அப்படின்னா நீங்க அங்க என்ன டக்குன்னு நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க? நீர்நிலைகள் அதுதான் உங்களுக்கு வந்து, உங்க டவர் கம்மியா இருக்குது, நீர்நிலைகள்னா இருக்குன்னா அங்க என்ன செய்யணும்? அந்த ஒரு இல்ல, புரியல. நன்றி இணைப்பு வந்ததற்கு. உங்க குரல் எனக்கு தெளிவாக கேட்கல, நான் பேசுவதும் உங்களுக்கு கேட்கல. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்
4: மேம்.
0: வணக்கம்,
4: சந்திரசேகர், வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர். சரி, நீங்க வந்து உங்களுக்கு பிரதானமான என்ன வேலை?
4: நினைப்பீங்க?
0: சரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட்
4: ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெதோஸ்கோப் அப்படிங்க

0: பொது மருத்துவம், அடுத்ததுனா ஸ்டெதோஸ்கோப். ஓகே, நன்றி, சூப்பர்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்,
1: நன்றி நன்றி.
0: ஏன்னா ரொம்ப நிறைய யோசிக்க வேணாம்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, நன்றி,
1: பை பை.
0: ஓகே, எல்லாத்தையுமே நம்ம கேட்டாலும் எப்படி பால் போட்டாலும் நமக்கு பால் திருப்பி போட்டுடுறாங்க நிறைய பேர். சரி, ஒரே ஒருத்தர் இணைப்பில் வராங்க, தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவிசங்கர்.
0: பெரும்பாக்கம், வித்யா ரவிசங்கர். சரி, உங்களுக்கு கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
0: நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதையே நான் கேட்டக்கூடாதுல்ல.
2: ஹோம் மேக்கர்.
0: ஹோம் மேக்கர், ஓகே. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்து ரெகுலராக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க வந்து ஒரு என்ன சொல்ற விசைத்தறி கூடம் சொல்லுவாங்களே, கையில பண்ணுவாங்க இல்லையா?
2: ஆமா.
0: அந்த இடத்துக்கு போனா நீங்க என்ன சாய்ஸ் பண்ணுவீங்க முதல்ல?
2: அது அந்த புடவை நெய்யற அந்த செக்ஷன்ல வந்து இப்போ இந்த கணக்கு எழுதுற வேலை எனக்கு பிடிக்கும்.
0: கணக்கு எழுதுற வேலை பிடிக்கும்.
2: ஆமா, இவ்வளவு புடவை வந்தது, இவ்வளவு இன்னைக்கு வந்து இவ்வளவு வரும், அந்த நூல் கணக்கு எடுப்பாங்கல்ல, நூல் வந்து அது எனக்கு பிடிக்கும். நான் நேரா பாத்துருக்கேன். அது
0: பாத்துருக்கீங்க? எப்பயோ பார்த்ததை இப்ப இங்க கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்க.
2: ஆமா.
0: அப்ப நான் வந்து நான் தான் புதுசா கேள்வி கேக்குறேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆல்ரெடி நீங்க எல்லாம் இதுலதான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா.
0: ஓகே, பிடிச்சிருக்கா கேள்வி?
2: ரொம்ப நல்லா இருக்கு,
0: நன்றி. மகிழ்ச்சி. சரி, அடுத்த பாடல் கேட்கலாம். நிறைய பேர் நிறைய இடங்களை யோசிச்சுக்கிட்டே இருங்க. 5 மணி வரை இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: சிறுத்தை அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான பாடலை நாம கேட்டு ரசித்தோம். உதித் நாராயணன், ரோஷன் சுர்மிகை பாடியது, இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் நா முத்துக்குமார். ஃபேஸ்புக்கில் ஹரிஹரன் அப்படிங்கிறவங்க, நீர்நிலைகள் பராமரிக்க சுத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மலையடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்கு போகணும்னு எதை சரி பண்ணுவேன்னா, பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் மலை ஏற லிஃப்ட் வசதி செய்து தருவேன் மேடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, நம்ம கேள்விகள் கேட்டாலும் அதிலிருந்து எனக்கு இது பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட கருத்துக்களை. சரி, நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் நம்ம பேசிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: சரி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஐயா?
1: நான் வந்து விவசாயம் தான், தோப்பு வச்சிருக்கேன்.
0: சரி, ஓகே. ஆனா இப்ப நம்ம அதை பத்தி கேள்வி கிடையாது, உங்களை வந்து சிற்பக்கூடம் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. சிற்பக்கூடம்,
1: சரி,
0: அங்க போனோம்னா நீங்க எதை வந்து முதல்ல பாப்பீங்க, இல்ல இது செய்யணும்னு நினைப்பீங்க?
1: சிற்பக்கூடத்துக்கு போனோம்னா முதல்ல என்ன சிலைகள் செய்ய ஆர்டர் வந்திருக்குன்றத பாப்பேன்.
0: சிலைகள் என்ன செய்ய ஆர்டர் வந்திருக்குன்னு பாப்பீங்க?
1: பாப்பேன். பார்த்துட்டு எந்த சிலை வந்திருக்கோ அதுக்கான முதல்ல ஒரு டிராயிங் மாதிரி போட்டு அதை எப்படி செய்யணும், அவங்க பார்த்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத இது பண்ணிட்டு அப்புறம் நான் அந்த சிற்ப கூடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கேன்.
0: ஓகே, சூப்பர், நன்றி.
1: நன்றிப்பா,
0: நன்றி. நம்ம அவசரமா கேட்டாலும் அழகா சொல்றாங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். எம்பி சேர்ந்து எஸ்டிநகர் அம்பத்தூர் மேடம். நலமா இருக்கிறீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறேன்
2: மேடம். உங்கள் வாழ்க்கை பயணம் முழுதும் நீங்கள் வெற்றிகளை குவிக்க வேண்டும் மேடம்.
0: நன்றிங்க, நன்றி.
2: சொல்லுங்க மேடம். நல்லா இருந்தது மேடம், விவசாய நிலம் தொடங்கி கம்ப்யூட்டர் அருமையா இருந்தது மேடம்.
0: சரிங்க, ஓகே. இப்ப உங்கள்ட்ட கேக்கலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல் தொழிற்சாலைக்குள்ள போறீங்க, தோல், அங்க என்ன செய்ய விருப்பப்படுவீங்க? முதல்ல போய் எதை சாய்ஸ் பண்ணுவீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் மேடம்.
0: கிழக்கு தாம்பரம் ராஜசேகர்.
3: ராஜசேகர்,
0: சரிங்க. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஐயா?
3: நான் மெடிக்கல் ஷாப்ல வர்க் பண்ணேன்.
0: மெடிக்கல் ஷாப்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ வந்து நீங்க, நான் வந்து இப்போ ஒரு இடம் சொல்றேன், நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுருக்கீங்க.
0: இப்போ வந்து நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்க்குள்ள போறீங்க, அங்க போனா என்ன செய்வீங்க?
3: நன்றி.
0: அதாவது எல்லாருமே வந்து நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், அவங்கவுங்களும் மனசுல பட்டது நிறைய. ஏன்னா எல்லாருமே நம்ம கேட்டது வந்து அவங்கவுங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்களோ அது ஆப்போசிட்டா தான் கேட்டோம். இருந்தாலும் நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு சோர்வு இல்லாம அழகா டக்குன்னு சொல்லிட்டாங்க. அனைத்து நேயர்களுக்குமே மனமார்ந்த பாராட்டுக்கள். நாம் இதுவரை இணைந்திருந்தோம் ஆட்டம் பாட்டு.

0: கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே செங்கமலம் ஷரத்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: எனக்குள் நான்.
1: நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வேர்ல்டு, ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்குது, ஏன்னா வெவ்வேறு வேலையில் இருப்போம், இதெல்லாம் இருக்காது. இது இப்போ நீங்கள் கேட்டது அத்தனையுமே இவ்வளோ நேரமும் என் மைண்ட் வந்து ஒரு ரிலீவ்டாக இருக்குது, நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு
0: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி நாளை இரவு 8:05 எனக்குள் நான். உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said that the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development, and this is visible across sectors.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.

5:11 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம் நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பிடிச்ச பொருளை உடனே வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 2952-08-53 இந்த எண்ணுக்கும் இன்னொரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, 2838-98-71 இந்த எண்ணுக்கும் முன் இணைப்பு என்ன 044 சேர்த்து கால் பண்ணிங்கன்னா ஆர்ஜே ராஜா கூட நீங்கள் உங்களுடைய அந்த தாட்ஸை கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பொருளை பார்த்தவுடனே இது எனக்கு வேணும், இப்போவே வாங்கணும் அப்படின்னு வந்து என்றைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா? அதை பற்றி தான் பேசலாம். எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடல், பாடலுக்கு அப்புறம் நேயர்கிட்ட பேசுவோம். போக்கிரி திரைப்படத்திற்காக நவீன் குரலில் கபிலன் வரிகளில் மணிஷ் சர்மாவின் அருமையான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: அப்படியே ஆன்லைனில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது மொபைலுக்கு வாங்குகிற பேக் கேஸு, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு வாட்சு, அப்படி இல்லைன்னா நிறைய கேஜெட் இருக்குது. அது நம்ம பைக்குக்கு யூஸ் பண்ணுவோமே அந்த பொருட்கள், காருக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், பேகு. ஸோ இப்படி லிஸ்ட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸ்க்ரால் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ அதை எல்லாத்தையும் வாங்கணுன்ட்டு டப்புனு ஆசைப்பட்டு டப்புனு ஆர்டர் போட்டுருவோம். எஸ், முதல் நேயர் யார், எங்கே இருந்துன்னு பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. யார் எங்கிருந்து? வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன் கொடமாடப்பட்டீங்க.
0: சொல்லுங்க சார்.
1: நான் பிடிச்சது எடுத்துக்கா உடனே வாங்க மாட்டேங்கயா. அந்த பொருள் எங்கிட்ட இல்லாத இருந்தா வாங்கறது முயற்சி
0: பண்ணுவேன்.
1: அது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதா இருந்தா ஓபன் பண்ணுவேன்.
0: அதுதான் யோசிச்சு வாங்குவீங்க இல்லையா?
1: தரமா இருக்குதான் ஓபன் பண்ணுவேன்.
0: ஓகே ஓகே ஓகே, அருமை.
1: நன்றி
0: நன்றி நன்றி ஐயா,
1: நன்றி.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து?
2: நான் திருப்பாச்சிருந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நானும் யோசனை பண்ணிதான் ஒரு பொருள் உடனே பார்த்து
0: வாங்கினீங்க?
2: ஆமா, வாட்ச் வாங்கிருக்கேன்.
0: வாட்ச் வாங்கிருக்கீங்க? ஓகே.
2: ஆமா, அதனால பார்த்தா வாங்கி பண்ண நல்லா போடுது. அதனால நல்லா இருக்கு. அதான்
0: நல்லா இருக்கு. சூப்பர், அருமை.
2: வாய்ப்பு நன்றி.
0: நன்றி. பாத்தீங்களா, டக்குன்னு வாங்கிடக்கூடாது, யோசிச்சுதான் வாங்கினேன் அப்படின்னு ரெண்டு நேரம் சொன்னாங்க. எஸ், ஆனா அந்த டக்குன்னு வருதுல அந்த உடனடி ஆசை, அது நல்லதா கெட்டதா? ஒரு பக்கம் பார்த்தா வாழ்க்கையை ரசிக்கணும், நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும். நாளைக்கு என்ன நடக்கும்னே நம்மளுக்கு தெரியாதுப்பா, இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துருவோம் அப்படின்னு சிலர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் யோசிக்காமல் வாங்குகிற பழக்கம் தேவையில்லாத செலவுகளுக்கும் பின்னர் வருத்தத்திற்கும் காரணமாக அமையலாம். வாங்கின சில நாட்கள்லையே இதை வாங்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு பலருக்கும் தோன்றி இருக்கும். எனக்கும் அதெல்லாம் நிறைய தோணி இருக்கு. எஸ்,

0: அப்படி உங்களுக்கும் தோணியிருந்தா நீங்க டயல் பண்ணுங்க 2952 0853, மற்றொரு எண் 2838987 முன்னிணைப்பு எண்ணா 044 சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆசைப்படுற பொருள் எல்லாம் உடனே வாங்கணும்னு நினைக்கிறது நல்லதா கெட்டதா. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பேட்ட திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில், விவேக் வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரனின் அட்டகாசமான இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 5:20.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார்ற

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் கொண்டா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன் மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த நினைச்ச

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். என்ன இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பிடிச்ச பொருளை உடனே டப்புன்னு வாங்கிறது நல்லதா கெட்டதா? எஸ் யார் எங்கேருந்து?
1: வணக்கம் சார், பெருமான் பேட்லேருந்து ஜெயலட்சுமி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் மேடம்.
1: டப்புன்னு வாங்கக்கூடாது.
0: நீங்கள்

0: வாங்க கூடாதா வாங்கலாமான்னு நான் கேக்கல, நீங்க வாங்கிருக்கீங்களா இல்லையா?
1: நான் வாங்க மாட்டேன்.
0: வாங்க மாட்டீங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி. பாருங்க, அவங்க வந்து மொபைலில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பேசுகிறதே அவங்களுக்கு ரெண்டு செகண்ட் கழித்து தான் கேட்குது. கான்சன்ட்ரேஷன் வந்து மொபைலில் இருக்கட்டும், இந்த ரேடியோலையோ நீங்கள் எதை கேட்டுட்ருக்கீங்களோ அந்த சாதனத்தில் இருக்க வேண்டாம். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. கலா மேடம் சொல்லுங்க. மேடம், டக்குன்னு வாங்கிடுவீங்க?
1: என்ன
0: வாங்கிருக்கீங்க அப்படி?
1: எனக்கு
0: ரொம்பலாம் யோசிக்க கூடாதீங்க. லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம யோசிச்சுட்டு இருப்பாங்க, இதை வாங்குறதா அதை வாங்குறதான்ட்டு. பிடிச்சதை வாங்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வேதாளம் திரைப்படத்திற்காக ரோகேஷ் வரிகளில் அனிருத்தின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: நேரம் 5:30.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறது ரொம்ப ஈஸியாயிடுச்சு இல்லையா? கடைக்கு போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. மொபைல்லையே ஒரே கிளிக் பண்ணால் போதும், நமக்கு பிடிச்ச பொருள் நம்ம வீட்டுக்கே வந்துடும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, நமக்கு தேவைப்படுற பொருட்களை விட நமக்கு பிடிச்ச பொருட்களை தான் நம்ம அதிகமாக வாங்குகிறோம். இது நல்லதா கெட்டதா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை, யாருங்கிறது?
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா, என் பெயர் சுப்பிரமணியம், அன்னை பார்வட்ட அறக்கட்டிலிருந்து பேசுறேன் ஐயா, மாதிரபாக்கம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: எனக்கு வந்து இப்ப என்னன்னா, எனக்கு இப்ப நீங்க கேட்டீங்க கேள்வி, என்ன பொருள் நீங்க வாங்கி இது பண்ணி கேட்டீங்களே, எனக்கு வந்து என்னன்னா, பார்வட்டர்களுக்கு வந்து ஒரு 30 பேர் மாற்றுத்திறனைக்கு 30 பேருக்கு இடம் வாங்கி கொடுத்தேன்.
0: ஓகே.
2: அதே எனக்கு பெரிய சந்தோஷம், அரசாங்கத்து மூலமா
0: அருமை
2: ஒரு 5-6 வருஷமா போராடி வாங்கி கொடுத்து இப்ப வீடு கட்டிக்கிறாங்க, அதே பெரிய சந்தோஷம் ஐயா.
0: நன்றி நன்றி ஐயா, உங்க கருத்துக்கு
2: நன்றிங்க. நன்றிங்க ஐயா
0: பகிர்ந்துகிட்டதுக்கு. எஸ். அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, எங்க சந்திரசி நகர் 50
0: வந்த வேகத்திலே போயிட்டாரே. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
4: பெரிய மாஸ்டர் கணேஷ் ஐயா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
4: எனக்கு லைனா கிடைக்கிறது இல்ல.
0: லைன் கிடைக்கிறது இல்லை கரெக்டு, பட் பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் எனக்கே கேட்டுட்டு இருக்கு, அதை கொஞ்சம் அப்படியே வால்யூம் ரெடியூஸ்
4: பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம்
0: சார், பண்ணுங்க, நம்ம கிளியராக பேசுவோம்.
4: சொல்லுங்க சார்.
0: சார் இந்த டாபிக் கேட்டிங்களா?
4: கேட்டேன் சார், நான் இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரேடியோ வாங்கினோம் சார்.
0: நீங்களும் ரேடியோ தான் வாங்கினீங்களா? ஓகே.
4: ரொம்ப எனக்கு ரேடியோ இருந்து எப்பவுமே ரேடியோ கேட்பேன், அது கெட்டு போச்சு 2 மாசம் வாங்க பயிற்சி மாதிரி பிடிச்சிருச்சு.
0: ஓகே.
4: ஒரு வேலையா போனா கடைக்கு ரேடியோ இருந்தது.
0: எஸ். எஸ், அந்த மாதிரி யோசிக்காமல் ஒரு பொருளை வாங்க போனேன், அப்படியே அந்த பொருளும் நல்லா இருந்தது, அதை வாங்கிட்டேன், அது தேவையா இல்லையா, இல்லை அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் யோசிக்கலாமா? ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குது அதை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். எஸ் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871, முன் இணைப்பு என்ன 0-44 சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மம்பட்டியான் திரைப்படத்திற்காக, நா முத்துக்குமார் வரிகளில், தமன் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க சந்திரசேகர்.
0: வணக்கம் சார், நான் ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி 10 தடவை தான் சார் யோசிப்பேன். நிறைவேற்றிருக்கேன்
1: இல்லையா?
0: இப்பவும் என்கிட்ட நான் நல்லா தான் சார் சம்பாதிக்கிறேன். ஆனா தேவையற்ற செலவுகள்ல நான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொள்கை ரீதியாக நான் வச்சுட்டு ஆன்லைன்ல நான் சுத்தமா பர்சேஸ் பண்ணறதே கிடையாது.
1: ஓகே, அருமை அருமை. எஸ், இதை தான் நம்ம கேட்குறோம். ஆன்லைன்லேயே நான் சுத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது,

அப்படின்றாங்களே. நீங்கள் நான்லாம் பார்த்தோன்னே ஆன்லைனில் டக்குன்னு பிடிச்சதை வாங்கிடுவாங்க, அது வந்து எனக்கு நான் ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இல்லை இல்லை, நான்லாம் ஒரு பொருளை வாங்குறதா இருந்தால் அதே மாதிரி டைம் எடுத்து யோசித்து தான் வாங்குவேன் அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மன்மதன் திரைப்படத்திற்காக.

வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வித மகிழ்ச்சி தானே. சில நேரங்களில் ஒரு சிறிய பொருள் கூட நமக்கு பெரிய சந்தோஷத்தை தரலாம். ஆனால் நம்ம அதை வந்து பார்த்து இது வந்து உண்மையிலே நமக்கு தேவைதானா, அது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும். எஸ், நிகழ்ச்சியில் கால் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட நேயர்களுக்கும், ஃபேஸ்புக் வழியாக வாழ்த்துக்களையும் தங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ண நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருகிறது எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கஸ்தூரி ராஜா வரிகளில் தேவாவின் அட்டகாசமான இசையில்.

நேரம் 5:54 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் பூந்தென்றல் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டு மிஸ் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம், ஒரு நண்பர் பயன்படுத்துகிறத பார்க்குறோம், சமூக வலைதளங்களில் யாரோ அந்த ஒரு புதிய பொருளை பற்றி பேசுகிறாங்க, உடனே நமக்கும் அதை வாங்கணும் அப்படின்னு தோணுது. அந்த ஆசை தவறா அப்படின்னு சொல்லிட முடியாது, ஏன்னா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை

இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:01:30. நாம் இப்பொழுது கேட்கலாம் பக்தி மாலை திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உலாவரும் நேரம் இது.

0: சிம்மராசி அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கேட்டும் எஸ் ஏ ராஜ்குமார் கிருஷ்ணராஜ் பாடியது. பாடலாசிரியர் காளிதாசன்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அரண்மனை கிளி அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல். மின்மினி ஸ்வர்ணலதா பாடியது. முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் ஆதிபராசக்தி அப்படிங்கிற படத்திற்காக பி. சுசீலா பாடியது. கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலுக்கு இசை கே. வி. மகாதேவன்.

0: ஆதிபராசக்தி படப்பாடல் நாம் கேட்டோம்.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.
0: தொடர்ந்து வரும் பாடல் கண்டசாலா பி லீலா சுசீலா ஆகியோர் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் மருதுகாசி. லவகுசா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்கலாம்.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: தொடர்வது எஸ் வரலட்சுமி அவர்களின் குரலில் ஒலிக்கும் பாடல் இசை கே வி மகாதேவன். இடம் நாம் கேட்கவிருக்கும் அந்த திரைப்படம் கந்தன் கருணை அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: தாய் மூகாம்பிகை அப்படிங்கிற படத்திற்காக இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர் பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.

0: இதுவரை கேட்டது பக்தி மாலை.
1: பக்தி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:30 மாநில செய்திகள்.
1: போலாமே.
2: கண்டிப்பா.

0: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வருகின்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
1: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக்க அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக்க அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரம் தாவேக்க அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில்

0: படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு, இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். சலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் 2 ஃபிளைட்டுக்கு தான் இருந்தது. இப்ப 2 கூட அடிஷனலா 4 ஆகி அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆபரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசி பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா 4லையும் இந்த மாதிரி நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கர்ல இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 கோர் சாங்ஷன் ஆயிருக்கு.
1: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
4: என் பேர் லென்ஸ்நாயக் மீனாட்சி சுந்தரம், நான் இந்தியன் ஆர்மியில டூட்டி பாக்குறேன். காமேகவுடன் இருக்க மேக்சிமம் வேலை பார்க்கறது ராணுவத்திலையும் போலீஸ்லயும் தான் வேலை பார்க்கறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதுலதான் நாங்கள் ராணுவத்தை சேரமும் எங்களுக்கு ஆச்சரியம் இருக்கு சார். பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளவு பெரிய விருது கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்க குடும்பத்தார்களும் எங்க ஊர்க்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீஃப் ரீ கமாண்டரா இருக்க தீவிரவாதி பிடிக்கிறதா எங்க குறிக்கோளாவே இருந்துச்சு, அதுக்காண்டி எங்க உயிரவே தயாரம் பண்ண கூட தயாரா இருந்தோம். வருங்காலத்து ராணுவத்தில் சேர இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்றது, ஸ்கூல்ல இருந்து என்ஜிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜில போய் என்ஜிசி சேரணும், அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி எந்த கெட்ட பழக்கம் இல்லாம அந்த 21 வயசுக்குள்ள நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பா சென்று.
1: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசி மில்லியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்1 02.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 6:40. இப்பொழுது கேட்கலாம் என் விருப்பம்.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் நாம் ஃபர்ஸ்ட் கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உயிரை படத்திற்காக ஒழிக்கக்கூடிய பாடல் மணிக்கவும் ஹரிஹரன் சித்ரா பாடியது, வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். பாம்பே அந்த படத்திற்காக அந்த பாடலை கேட்கலாம்.

0: என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறோம். நேரம் 6:48 ஆயிட்டு இருக்குது.
1: சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: என் விருப்பம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒழித்த பாடல் கேட்ட வெறுமுத் எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். தொடர்ந்து வரும் பாடல் ஜோடி படத்திற்காக கேட்கலாம். ஹரிஹரன் பாடியது, இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலாசிரியர் வைரமுத்து.

ஜோடி அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கேட்டும் ஹரிஹரன் பாடியது வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். நாம் இதுவரை கேட்டது என் விருப்பம்.

நேரம் 7:01. இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது திரை கானம். திரைகானம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். ஆணிவேர் அப்படிங்கிற படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது இசை சங்கர் கணேஷ்.

0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆணிவேர்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல்

0: ஆஷா படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கேட்டு ரசித்தோம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது
0: நிறைவாக நாம கேட்கவிருக்கும் பாடல் அக்கா அப்படிங்கிற படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: இதுவரை கேட்டது திரைகானம். நேரம் 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார்.

0: பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தாா்.

0: நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப் பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷே சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ், ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 7:25 ஆயிடுச்சு. நாம இப்ப கேட்க போறது திரைகானம். சந்தோஷ் ஹரிஹரன் மற்றும் குழுவினருடன் பாடிய பாடல் 10 என்றதுக்குள்ள அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். இசை டி இமான்.

0: நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள சிகாமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது மூதாதையர் தாங்கள் வாழ்ந்த பகுதிகளை 5 பிரித்தார்கள். பண்டைய தமிழ் மக்கள் அந்தந்த பகுதிகளில்

0: என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டாங்க. ஐந்திணைகள் என்ற பிரிவினையில் அமைந்திருந்த நிலப்பகுதிகளில், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய நிலப்பகுதிகளில் வாழ்ந்து அங்கு விளைந்த பொருட்களையே உண்டார்கள். தங்கள் பகுதியில் விளைந்ததை மற்ற பகுதிகளுக்கும் பண்டமாற்று முறையில் கொடுத்து வாங்கி கொண்டார்கள். இதில் மனித நேயம் இருந்தது, மக்களிடையே மனமாற்றம் இருந்தது, பணமாற்றம் என்பது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது ரெண்டாம் பட்சமாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. மக்கள் மனிதனையோ மனித நேயத்தையோ பார்க்காம பணத்தை மட்டுமே பார்க்குறாங்க, தவறில்லையா? சிகாமணி ஐயா, முதலில் குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த பகுதி, இவர்கள் வளர்ந்தது குளிர் பிரதேசம், அதனால் திணை, மலை நெல், மூங்கிலரிசி, கிழங்கு வகைகள் ஆகியவற்றை சாப்பிட்டார்கள். அடுத்து முல்லை நிலப்பகுதி, காடு காடு சார்ந்த இடம், மரங்கள் நிறைந்த மலை அடிவார பகுதியில் வாழ்ந்த இப்பகுதி மக்கள் வரகு, சாமை போன்றவற்றை பயிரிட்டனர். காட்டு விலங்குகளின் இறைச்சியையும் இம்மக்கள் சாப்பிட்டாங்க. மூன்றாவது வகை மருத நிலம், வயல் மற்றும் வயல் சார்ந்த இடம், நீர்வளமும் விவசாய அறிவும் அதிகம் பெற்றிருந்த இம்மக்கள் செந்நெல், கரும்பு, வெண்ணல் அரிசியை உணவா அதிகம் உட்கொண்டனர். நான்காவது வகை நிலம் நெய்தல், கடல் கடல் சார்ந்த பகுதி, உப்பு வளம் நிறைந்த இந்த இடத்தில் அதை சேகரித்து விற்பதால் பெறும் பொருளால் கிடைக்கும் உணவு பண்டங்கள், அப்புறம் மீனவ தொழில் மூலம் கிடைக்கும் மீன் முதலான கடல்சார் உயிரினங்களே இவர்களது உணவு. ஐந்தாவது நிலப்பகுதி பாலை, வறண்ட நிலப்பகுதி இது, விளைச்சலோ இயற்கை வளங்களோ அதிகமில்லாத இப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரம் என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அமையும். முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த பகுதியே பாலை நிலப்பகுதி. பண்டமாற்று முறையிலும் நெல், உப்பு, தயிர், தேன் போன்றவை பிற நிலங்களுக்கு சென்றன. இப்படி கொடுத்து வாங்கிய அனுபவம் பெற்றனர் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள். ஆனால் எங்கும் முக்கிய உணவு தானியமாக இருந்தது நெல், அதிலிருந்து கிடைக்கும் அரிசி. சுமார் 9250 ஆண்டுகளுக்கு முன்னால உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கலிகாபாத் பகுதியில் லகுரா தேவா ஏரிக்கரையில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்ததாம். இதை லக்னோவில் உள்ள பீர்பால் சாகானி தொல்லியல் ஆய்வு நிறுவன ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பன் கால அறிதல் முறையில் எப்போ சாகுபடி தொடங்கியதுங்கிறத கணிச்சிருக்காங்க. முற்காலங்களில் சீனாவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது என்பதை நெற்பயிரின் ஃபைட்டோலித் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியாவில் லகுரா தேவா ஏரிக்கரையில் நெல் சாகுபடியானத நீரில் வாழும் டயாப்ட் எனும் நுண் பாசியை வைத்து கணிச்சிருக்காங்க. சிகாமணி ஐயா, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆய்வாளர்கள் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த நுண் பாசி தான் உலகின் மொத்த பிராணவாயு உற்பத்தியில் சுமார் 20% ஒளிச்சேர்க்கை வினையால் உருவாக்குதான். நீரில் மிதப்பது பாசி, நீர் நிலைகளின் அடியில் நிலத்தில் வளர்வது, நெற்பயிரோடு சேர்ந்து வளர்வது, மாசு கலந்த நீர்நிலையில் வளர்வதுன்னு 4 விதமான நுண் பாசிகள் இருக்கின்றன. இந்த மாதிரி இயற்கை உயிரிகள் தங்களுடைய வேலைகளை கால நேரம் தவறாம தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறதுனால தான் இப்பூலகில் மனித ஜென்மத்தின் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. மறந்துடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: இதுவரை கேட்டது நம்மை சுற்றி.

0: none.
1: நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வேர்ல்டு, ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்குது, ஏன்னா வெவ்வேறு வேலையில் இருப்போம், இதெல்லாம் இருக்காது. இது இப்போ நீங்கள் கேட்டது அத்தனையுமே இவ்வளோ நேரமும் என் மைண்ட் வந்து ஒரு ரிலீவ்டாக இருக்குது, நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கு. எனக்கு
0: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி நாளை இரவு 8:05 எனக்குள் நான் உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: கேக்க மறந்துடாதீங்க.
1: இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும் பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம எந்த மாதிரியான பாடல்கள்ல கேட்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா இதுல வந்து ஒரு இரண்டு விதமான பொருள் பொதிந்த பாடலாக இருக்கும். பாடல் என்னன்னு கேளுங்களேன், உங்களுக்கு புரியும்.

பி வி ஸ்ரீனிவாஸ் குழுனருடன் பாடிய பாடலை நாம கேட்டோம். பாடலாசிரியர் கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரோட இசையில் இந்த பாடல் காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக. இது எந்த சூழல்னா அவங்களே நிறைய பொய்களை சொல்லி அந்த வேலையில் வந்து சேர்ந்திருப்பாங்க. அந்த படத்தோட ஹீரோ அவர் வந்து அந்த வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறம் அந்த வேலைக்காகவும் ஒரு போராட்டம் நடத்தி ஒரு பாடலாக நகைச்சுவையாகவும் இந்த

பாடல் காட்சி அமைஞ்சிருக்கும். ஒரு வேலை வேணும், ஒரு வேலையை தக்க வச்சுக்கணும்னா எப்படியெல்லாம் அவங்க வந்து தன்னை எத்தனை பொய்களை அந்த பின்னாடி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பாடல்களாம் நம்ம இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். அடுத்தது நாம் என்ன பாடல் கேட்க போகிறோம்? இந்த படத்தை கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், நடிகன் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல். அவர்களே அவர்களாக இல்லாமல் வேறொன்றாக மாறின்னு அந்த மாதிரியான அர்த்தம் கொண்ட பாடல்.

வேலை தேடுவதே வேலையாக இருக்கும் பொழுது பொய்க்கு உண்மையாக அந்த பாடல் எத்தனை அற்புதமாக எழுதியிருக்காங்க இல்லையா? நடிகன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியேற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. செம காமெடியாக இருக்கும் இந்த படம் கேட்கும்போது. இந்த பாடல் அடுத்து நாம் கேட்க போகிறது, இதுவும் ஒரு மாறுவேடத்தில் அவங்க போய் அந்த வேலைக்காக எத்தனைலாம் சிரமப்படுறாங்க, எப்படியெல்லாம் மாறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாடல் இவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும் அவ்வை சண்முகி அப்படிங்கிற படத்திற்காக. இன்னும் வேலைக்காக எத்தனை எத்தனை பொய்கள், அந்த பொய்களை காக்கத்தான் எத்தனை எத்தனை மெய்கள்.

0: கே பாக்யராஜ் குரலில் ஒழித்த பாடல் கேட்டோம். இது நம்ம ஆளு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக. பொய்களை மெய்களாக்கி, மெய்களை பொய்களாக்கி, வேலைக்காக எத்தனை மெனக்கெடுகள் வந்தது இன்றைய பாட்டும் பயணமும்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே, பாட்டும் பயணமும்.
0: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது. மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும்,

0: வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வந்து வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டில் ஒரு மூணு பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்புனார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி மூணு விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த மூணு குளங்கள்லையும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை. அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவித்தாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த ரெண்டாவது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறாங்க. மூணாவது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சிதுன்னா அவங்கெல்லாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு, அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த மூணு வகை. இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா? அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார். டிக்கெட்டை அடித்து கொடுத்தார். குளிக்க வர்றவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சிட்டுது. ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி மூன்று குளங்களை வெட்டி வச்சிருக்குது. மக்களும் அதில் வந்து குளிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா, அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர். அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. ரெண்டாவது குளம்தான் சாராய கடை. இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட். இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது, அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது. இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறதில்ல. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தில் அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா? இது வந்து காளிதாசனின் ரகுவம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது, காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில், என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுங்கிட்டுது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார். இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படியே தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர், இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்.
1: கேட்டது இன்றொரு தகவல். தொடருது செய்தி அறிக்கை.
2: சுமித்ரா ரத்னம். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்தும் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில்

மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11.80 கோடி எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37.80 லட்சம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1.90 லட்சம் அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றஞ்சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள் தவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிலோ மிலானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவெனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுதா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வான் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மோகன் ராஜன் அவர்களுடைய நேர்முகத்தை தான் நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் உமா.
2: வணக்கம் மக்களே, 102.3 வித் பாரதி தமிழகம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி வந்திருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. ஆல்ரைட், இசையும் நானும் நிகழ்ச்சியே கேட்க போறீங்க. தன்னோட வரிகளால மக்களை எல்லாம் வசீகரிப்பவர், வார்த்தைகளால பாடல்களுக்கு உயிர் கொடுப்பவர் யாருன்னு பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம கூட பாடலாசிரியர் மோகன் ராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய ஹிட் பாடல்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட பயணத்தை பத்தியும் அவர் பாடல்கள் எழுதுறத பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசி வரும். எந்த பாடலோட வரிகளுக்கு இப்படி எழுதிருக்காங்களே அப்படின்னு உங்களை மறந்து ரசித்த பாடல்
3: நிறைய இருக்கு. எனக்கு சந்திரபாபுக்கு கண்ணதாசன் ஐயா எழுதின பாட்டு எல்லாமே பிடிக்கும். வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் அதெல்லாம் இன்னமும் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல அவங்க நம்ம கைப்பிடிச்சு தூக்கிட்டு இல்ல கூட்டிட்டு போறாங்க இல்ல தூக்கிட்டு போறாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அந்த விஷயத்த தான் நான் ஃபியூச்சர்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆறுதல் தேவைப்படும். ஆறுதல் எப்பயுமே மனுஷனுக்கு தேவைப்படும். எப்பயுமே நீங்க போய் ஒரு இடத்துல பிச்சை கேட்காத ஒரு பொருள் ஆறுதல் தான். என் மனசு இப்படி இருக்குன்னு போயிட்டு நீங்க நெருக்கமானவன்ட்ட போய் சொல்லலாம், அது ஓகே. அவங்க அவங்களை ஆற்றுப்படுத்துறாங்களா இல்ல அண்ணா அதிகப்படுத்துறாங்களா நமக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து இங்கே ஒரு காலத்தில் வாழ்ந்தவர் நம்மளை வந்து வரிகள் மூலிமா கூட்டிட்டு போற அந்த அசாத்திய சாதனையை ஒரு 10 பாட்டு நம்ம பாட்டு மூலிமா செஞ்சணும்னு ஆசைப்படுறேன்.
2: சார், நீங்க எழுதுறதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எங்களுக்கு சும்மா பாடி காட்டுங்களே.
4: நான் எழுதுனதுலயே வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து எல்லாருடைய இளைஞர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுனா கனவே கனவே வந்து சொன்னா எல்லாருமே ஷாக் ஆகும். நீங்களும் எழுதுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
2: அதை கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ளீஸ்.
4: அந்த பாட்டு பாடினா அனிருத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது, தப்பாயிரும். ஆனா அது வந்து எனக்கு இவ்வளவு பெரிய பேரை வந்து இன்னைக்கு இல்ல, நான் வந்து என்ன என் வாழ்க்கைக்கு அப்புறமும் அது குடுக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த பாட்டை அப்படி கொண்டாடுறாங்க, அது வந்து ஒரு பெரிய மேஜிக் எனக்கு என் லைஃப்ல நடந்த பாட்டு அது. ஏன்னா நாங்க பல்லவி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அது 4 பல்லவி நான் அனுப்பிச்சு, அவரு எனக்கு வந்து பல்லவி டியூன் மட்டும் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்ப நான் வந்து சரி இது லூப் சாங் ஆப்பிட்டு, ஏன்னா பல்லவி ரிப்பீட் வர பாட்டாட்டுக்குதுன்னு 4 பல்லவி அனுப்பிச்சிட்டேன். ரெக்கார்டிங் நாளைக்கு இன்னைக்கு கால் பண்றாரு நேரிட்ட பிரதர், நீங்க தரணம் அனுப்பல அப்படின்னா, நீங்க டியூன் அனுப்பல அப்படின்னு, ஐயோ அப்படின்னா சரின்னு உடனே அனுப்புனாரு மெயில் அடி வாங்கி. அப்ப நான் உடனே போயிட்டு எழுதி ஒரு 1/2 hour கொடுத்ததுதான், கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுது அப்படின்னு சொல்லி வரி ஒரு வரி. அது இன்னைக்கு எல்லாம் பெரிய ஸ்டேட்டஸா இருக்குது, அதுதான் பெரிய விஷயம். அது எனக்கு வந்து அனிருத்துக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட வாழ்க்கையை திருப்புமுனை பண்ண 3 பாட்டுல அவர் இருக்காரு. கனவே கனவே, யாஞ்சிக்கு அப்புறம் நான் பயங்கரமா பெரிய டைரக்டர்லாம் எழுத ஆரம்பிச்சேன். யாஞ்சி விக்ரம் வேதால வந்த யாஞ்சி, அப்புறம் டாக்டர்ல வந்த நெஞ்சமே, 2 பாட்டு அவரோட இசை, 1 பாட்டு வந்து சாம்சி இசை, யாஞ்சி யாஞ்சி. ஆனா இவரோட வாய்ஸ்
2: உங்களுக்கு நீங்க எழுதுன லிரிக்ஸ்ல வந்து 1, 2, 3, 4 அப்படியே ஆர்டர் பண்ண சொன்னா எப்படி பண்ணுவீங்க? என்னென்ன சாங்ஸ்?
4: நான் எப்பயுமே சொல்றது வந்து ஜில்லா விட்டு ஜில்லா எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா முதல் முறையா நான் பார்த்த வெற்றி பாடல், அந்த நெகிழ்ந்த பாடல், என்னைய கஷ்டப்பட வச்ச பாடல் எல்லாமே சொல்லணும்னா ஜில்லா விட்டு ஜில்லா சொல்லலாம். கனவே கனவே வந்து 2வதா சொல்லுவேன் எப்பயுமே, சரிங்களா? 3வதா வந்து பாலா சார் வந்து அந்த பாட்டை கேட்டு கண்ணீர் வடித்திருக்காரு. ஏன்னா அவரோட தயாரிப்புல வந்து சந்தி வீரன் படத்துல கிளைமேக்ஸ் சாங்ல வரும்.
3: ஒன்னு ரீவைண்ட் பண்ணி பாக்குறேன், தண்ணீரை பத்தின பாட்டு யாருமே எழுதலங்க. கண்ணதாசன் ஐயா எழுதல, வாலி ஐயா எழுதல, மருதாகாசி ஐயா எழுதல, ஏன் இப்ப இருக்கிற தாமரம்மா, அமுத்துக்குமார் ஐயா, பாவிஜய், யாருக்குமே அந்த வாய்ப்பு அமையல. நான் அவங்க எழுத தெரியாமன்னு சொல்ல வரல, அப்படி ஒரு சூழல் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அப்புறம்தான் நான் யார்கிட்டயோ பேசும்போது ஒரு இயக்குனர் சொன்னார், எத்தனை காலம் ஆனாலும் இந்த பாட்டு உங்கள் பேரை என்றைக்கும் சொல்லும். அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு, அந்த பாட்டு கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:05 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசை பிரபலங்கள் குறித்த நேர்காணலை தான்

0: ஒரு லைன் வரும், ரொம்ப பிடிக்கும். நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டை ஏவுறோம், பூமியில இருக்கு நீரை காப்பாத்த மறக்கிறோம் அப்படின்னு வரும்.
1: கரெக்ட்.
0: சோ இந்த பாட்டை சொல்லிக்கலாம் நம்ம.

0: இப்ப இந்த பாடல் வரி பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பாடல் எழுதிருப்பீங்க, பர்டிகுலரா இந்த வரி எழுதும் போது ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு, ஒரு இப்பவுமே ஒரு நினைக்கும் போது வா அப்படின்னு உங்களுக்கு இங்கிலீஷ்
1: நிறைய நீங்க எல்லாருமே சொல்லிட்டேன். கனவே கனவையில வந்து கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சு பண்ணது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேன் சுடரில் வந்து எனக்கு பிடித்த உன்னை எங்கும் நீயும் தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய், இதெல்லாமே நிறைய கொண்டாடிட்டாங்க, ஆடியன்ஸும் கொண்டாடிட்டாங்க. இதெல்லாம் எழுதும் போதே நமக்கு தெரியும் மனசுக்குள்ள இதுவும் நல்லா இருக்கு, இது 1000 நினைக்கிறோம் அப்படின்னு. இப்படிதான் எப்பயுமே ஒரு கிரியேட்டர் நினைக்க முடியும், பாரு இது எப்படி என்ன வேலை பண்ணணும் சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. ஒன்னு இல்ல விலகாதேன்னு ஒரு பாட்டு லவர்ல இருக்கு, அது ரொம்ப பிடிச்ச வரி வந்து, ஒத்த துளி வீழ்ந்தா போதும் சுட்ட மணல் ஒன்னா சேரும், உன் மனசை தொடறதுக்கு இன்னும் எத்தனை கண்ணீர் துளி திந்தணும்னு கேட்பான். ஒத்த துளி விழுந்தாவே சுட்ட மணலே ஒண்ணு சேருது, உன் மனசு தொடறதுக்கு இன்னும் நான் எத்தனை கண்ணீர் துளிடி சிந்தனும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு இடம் வரும். எனக்கு அவ்வளவு பிடிச்சி எழுதுனேன், ஆனா தேன் சுடரை பாட்டு அளவுக்கு அது பெருசா ஹிட் ஆகல. அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ அதனால இது நல்லா இருக்கு. அதே மாதிரி எழுதா கதையோட வந்து கனத்த மௌனம் போல கோபம் எதுவும் இல்லை, உடைந்த அழுகை போல ஞானம் எதுவும் இல்லை, காலம் மாற்றிடாத காயம் எதுவும் இல்லை அப்படின்னு வரும். அதெல்லாம் பயங்கரமா கொண்டாடப்பட்டுச்சு, ஆனா எழுதும் போதே அது ஒரு நம்பிக்கை வந்தது, ஏதோ ஒன்று இந்த வேலையை பண்ணும் பாரு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சில நேரம் அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கும், இது கண்டிப்பா ஏதோ ஒரு பேர் வாங்கி தரும் அப்படின்னு தோணும். சிலது நமக்கு வந்து இப்ப நான் ஒன்னு ஒரு பாட்டு எழுதினேன், அந்த பாட்டுல அந்த வரி வந்து ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு காதலை பத்தி இப்படி ஒரு எளிமையா சொல்லியிருப்பேன், ஒரு கடுகும் எண்ணெயும் போல காதல் சோடி இல்லையடி, ரெண்டு ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி அப்படின்னு முடிச்சிருப்பேன். ஒரு கடுகும் என்ன மாதிரி ஒன்னு கொதிக்கும் போது ஒன்னு போடும் போது ஒன்னு ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்கலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு, ஆனா சண்டிவீரன் படத்துல வரும், அதுவும் தாய்ப்பாளம் தமிழ் வந்த படத்துல தான். கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொன்னானே அப்படின்னு ஒரு பாட்டு வரும், சூப்பர் பாட்டு, அதுல இந்த லைன் வரும், இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கப்பட்டிருக்கலாமே அப்படின்னு தோணும். அதுல வந்து அலுங்கிற குழுங்கிறன் பாட்டு பெரிய ஹிட் ஆனதுனால அதுக்கு முன்னாடி இது நிக்கல. இப்ப இப்படி தேன் சுடருக்கு முன்னாடி விலகாதே நிக்கலையோ அது மாதிரி நடக்கும் சில நேரம்.

0: இன்னைக்கு நம்ம கூட இசையும் நானும் நிகழ்ச்சியில பாடலாசிரியர் மோகன் ராஜனுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. தொடர்ந்து கேளுங்க 102.3 FM.
1: இப்ப நீங்க எழுதின பாடல்கள்ல இருந்து நான் சில வரிகள் வந்து படிச்சு காட்டுறேன். அது எந்த பக்கத்துல வருது நீங்க டக்குனு சொல்லணும்.
2: வாழ்வது ஒரு வாட்டி வாழணும் கூறாக, இல்ல அது போகும் தரிசு மண் நீராக.
3: சுந்தரபாண்டியன்ல வர கொண்டாடும்
1: சூப்பர் சூப்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, இந்த பாட்டு யார் பாடியிருக்கா?
3: பேரு சிங்கர் ஆனந்த். ஆனந்த் சிங்கர் ஆனந்த்.
1: ஆமா, ஆனந்த் அரவிந்தன். சரி, அடுத்தது.
2: பேசாத வார்த்தையோடு நானும் வாழ்ந்து காயமானேன், ஏதேதோ ஆசையோடு தோத்து போகிறேன், வாடாத வாழ்க்கை ஒன்று நானும் வாழ ஏங்கி நின்றேன்.
3: ஓமன பெண்ணே.
2: எழுவதை போல வீரம் இல்லையே, உன் பின்னே நீ இருந்தால் உன்னை வீட்ட முடியாதே. கனவுகள் கை சேருமே, மாற்றத்தை மாற்றி காட்டும் ஆற்றல்
3: கனா படத்துல வரதறி. அது நான் வந்து அந்த வரி எழுதும் போது சிவகார்த்திகேயன் நானு அருண்ராஜ் எல்லாம் கான்பரன்ஸ்ல பண்ண வரிகள் அது. அது ஒரு அது மெமரபிளா இருக்கு எனக்கு. இந்த நேரத்துல சிவகார்த்திகேயன் பெரிய நன்றி சொல்லணும். அதுல சவால் படத்துல ஒரு வரி வரும் பாட்டுல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி எழுதணும். அது அருண்ராஜ் மட்டும் ரொம்ப டீப்பா இருக்கு வேணாம் அப்படின்னாப்ல, ஆனா தேடி பிடிச்சி அந்த லைன் வேணும்னு ஒத்த காலில் இருந்தார். என்னன்னா, கலங்காதே எவரும் இங்கே அவரவர் அளவுக்கு புயல் தானே அப்படின்னு இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி எழுதுனானே எனக்கு சிலுத்துது. அதை வந்து கரெக்டா சூஸ் பண்ணி பாட்டுல அது வந்திருக்கும். நீங்க
4: கலங்காதே எவனும் இங்கே அவர் தவற அளவுக்கு புயல் தானே
3: அப்படின்னு வரும். அது
1: வாவ்,
3: அது ரொம்ப நல்லா இருக்கும்.

0: you point your trigger finger. If this is your war, then I'm a soldier. Show me my flag, I'ma flame my fire.
1: நம்ம நாடு அங்க தோத்துக்கிட்டு இருக்கப்ப நான் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு வலிச்சிச்சு. ஆனா 11 வருஷம் கழிச்சு இப்ப அந்த வலி பேருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு.

0: இன்னைக்கு நம்ம கூட இசையும் நானும் நிகழ்ச்சியில பாடலாசிரியர் மோகன் ராஜனுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. தொடர்ந்து கேளுங்க 102.3 பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்க இப்ப புத்தகம் எழுதுறீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சில புத்தகங்கள் படிக்கும் போது இன்னுமே மனசுக்கு வந்து நெருக்கமா இருக்கும்ல, நீங்க எந்த மாதிரியான புத்தகங்களை விரும்பி படிப்பீங்க? எந்த புத்தகம் இப்போ வரைக்குமே எனக்கு சில டைம் வந்து சில புத்தகங்கள் நம்ம ஒரு கஷ்டமா இருக்கும் போதோ இல்லை எங்கேயோ வந்து நிற்கும் போது அதை டக்குன்னு எடுத்து படிச்சோம்னா ஓகேவா இருக்கும் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி புத்தகங்கள் ஏதாவது இருக்கா?
2: ஆரம்பத்தில் என்னை வந்து புத்தகம் படிக்க தூண்டினது வந்து ராஜேஷ்குமார் ஐயா, அங்கிருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து சுஜாதா சார் வந்து அவர் கற்றதும் பெற்றதும்னு ஒரு இதில் தொடர் எழுதிட்டு இருக்கும்போது நிறைய புளியமரத்தின் கதை, கி ராஜநாயனோட கோபலமர மக்கள், இந்த மாதிரி என்னை திசை திருப்பி விட்டார். அவர் தான் மூலமா தான் நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து ஓ இதெல்லாம் வந்து சீரியஸான இலக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. அப்புறம் வந்து ஜெயமோகனோட அறம், ஜெயகாந்தன் நாவல்கள், இந்த மாதிரிலாம் படிக்க போகும்போது ஓ இந்த ரைட்டிங் இப்படி ஒன்று இருக்கு. இது இப்போனா இப்போ ராஜேஷ்குமார் ஐயா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரே எடுத்தீங்கன்னா முடிச்சிடணும், அதுக்கு அடுத்தது படிக்க முடியாது அந்த நாவல். அந்த அதுதான் சுவாரஸ்யம், ஒரு ஹிடனான ஒரு விஷயம் இருக்கும், முடிஞ்சோன்னு கிளைமேக்ஸில் அது முடிச்சு ஓப்பன் பண்ணிட்டு ஓகே. அது ஒரு 5 வருஷம் கழிச்சு படிக்கும் போது அது சுவாரஸ்யமா இருக்கும், மறந்துருப்போம் அந்த கதையை, அப்படி சொல்றேன். அது திருப்பி வாசிக்க முடியாதெல்லாம் கிடையாது. இப்ப இந்த சீரியஸ் இலக்கியத்துக்குள்ள போகும்போது இது ஒரு பெரிய ஏய் என்னடா இது வேற மாதிரி ஒன்று பண்ணதே அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்து நம்மளை அப்படியே நகர்த்திக்கிட்டு போகிறதுல சுஜாதா சார் வந்து எனக்கு பெரிய ரோல் மாடலாக, அதாவது என்ன சொல்றது மானசீக குருன்னு சொல்லுவாங்கள்ல அவர், எனக்கு அவர் நம்ம நேரில் பார்த்ததில்ல, ஆனால் நம்மளை வழி நடத்தி இப்போ நிறைய இடத்துக்கு கூட்டி போயிருக்கார். அவரோட ஏன் எதற்கு எப்படி, அப்புறம் மதன் ஹாய் மதன், அதில் வந்து மனிதனுக்குள்ளே மிருகம்லாம் நான் ரொம்ப படித்து ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இப்போ சமீபத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை ரொம்ப பிடிக்குது, அவரோட துணை எழுத்துல இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். வட்டியம் முதல்

0: எழுதலாம், ராஜமுருகன் அவங்க எழுதுனது. இவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய சீரியஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் நாவலை நான் இங்கிலீஷ்லேயே படித்து புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப லாபம், ரெண்டு மூணு புத்தகம்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து இன்னும் படிக்கிறேன் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆனால் எப்படியாவது அதை நான் படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா அவங்க தான் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய நாவல்ஸ், நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கிறது. நம்ம எல்லா லாங்குவேஜுக்குள்ள அந்த ஒரு பவுண்டரிக்குள்ள சிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலும் இருக்கு. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, எல்லா அம்மா பக்தியும் தெரிஞ்சுட்டு அம்மா எங்கள் அம்மா சூப்பர்னு சொன்னால் சூப்பராக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். எல்லா மொழியையும் கற்றுக்கிட்டு யாமறிந்த மொழிகளிலும் சொல்றதுக்கு பாரதியாருக்கு தகுதி இருந்ததுல, அது மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் வந்தது எனக்கு. ஸோ அது நிறைய அங்கேருந்து கூட இங்கே நம்ம தமிழாக்க நிறைய பண்ணலாம். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான நாவலுங்க, ஓனாயின் குலச்சின்னம்னு சொல்லிட்டு ஒரு நாவல். ஐயோ என்ன நாவல், சி மோகன் அவர் வந்து மொழிபெயர்த்திருப்பார், வெற்றிமாறன் வந்து அவரோட பப்ளிகேஷன்ல ரிலீஸ் பண்ணியிருப்பார் அதிர்வு பதிப்பகத்துல. பிரில்லியன்ட் நாவல், சூப்பர் நாவல், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அவர் மங்கோலியர்களை பத்தி அது வேற லெவல்ல எழுதியிருப்பாங்க, ஒரு வாழ்வியலான நாவல் அது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ வாடிவாசல் கூட ஏன் நம்ம படமா வந்தா நல்லா இருக்கும்னா, ஒரு சின்ன புத்தகம் அது, அது எப்படி படமாக வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, இவ்வளோ வாடி வாசல் வாடி போயிட மாட்டேங்குது. ஏன்னா அதே மாதிரி எரியும் பனிக்காடுன்னு ஒரு நாவலை தான் இந்த படமாக இது இதாக எடுத்தார் பாலா சார் வந்து பரதேசின்னு எடுத்தார். அந்த நாவலை நான் வாங்கி படிச்சுட்டு உள்ளே போய் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருந்தார். ஏன்னா வந்து புத்தகத்தை விட எனக்கு படத்தில் வந்த கிளைமேக்ஸ் அவ்வளோ பிடிச்சது.
1: ஓகே ஓகே,
0: அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார்.

நானே சாந்தியக்கா வண்டி எடுத்துட்டு முருகன் மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்போ

0: 32 புலி 3 பாத்துக்கு தான் தானு
1: 32 புலி 3 பாத்துக்கு தான் தானு.
2: பாடலாசிரியர் மோகன் ராஜனுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. தொடர்ந்து கேளுங்க 102.3 வித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இப்ப நீங்க நிறைய புத்தகங்கள் படிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஏன் இந்த புத்தகத்துல இருக்கிற கதை ஏன் ஒரு படமா எடுத்துக்க கூடாது? ஏன்னா நிறைய பேர் பொன்னியின் செல்வன் வர்றதுக்கு முன்னாடி இது ஏன் ஒரு படமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க?
4: படமா எடுத்திருக்காம சீரியஸா வெப் சீரியஸா எடுத்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து என்னன்னா அது முழுமையா வரலன்னு என்னோட ஃபீல். இல்லைன்னா அதுக்கு பேர் வேறையாவது வச்சிருக்கலாம். இப்ப பாகுபலி அப்படின்னா அது ஒரு மாதிரி மேஜிக் காட்டிட்டாங்கல்ல, அது இங்க நடக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அது வெப்சீரியஸா ஐயா மணிசார் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அவருக்கு டைம் கிடைச்சிருக்கும். ஏன்னா 2.5 மணி நேரத்துல நீங்க எப்படி படத்தை சொல்ல முடியும் அந்த பெரிய கதையை?
3: கரெக்ட்,
4: அப்படி சொல்ல வர, தப்பா சொல்ல வரல, அது இன்னும் டெப்தா சொல்லப்பட்டிருக்கலாமோ. அதே மாதிரி எனக்கு கடல் புறா பிடிக்கும், சாண்டில்யனோடது.
3: அது வந்து படமா வந்திருக்கலாமோ?
4: வரலாம், ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும் பாருங்க. நீங்க சாண்டில்யனோட நாவல் வந்து நீங்க கல்கி நாவல் அளவுக்கு அவர் நிறைய வர்ணிப்பலாம், நீங்க விஷுவல் ட்ரீட் பண்ணலாம், செம்மையா இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன், சாண்டில்யனோட பேரன் தான் ஷாண்டோல்ட். நாங்க எல்லாம் பேசுவோம் அதை பத்தி. ஐயோ அதெல்லாம் விஷுவலா வந்து செம்மையா இருக்கு. எப்படி நாங்க நீங்க கதை இந்த மாதிரி விஷுவலா ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கதையை அப்படியே தூக்கி கொஞ்சம் பக்கத்துல வச்சிடணும், லைட்டான கதைகளை எடுத்துடணும். நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கதையெல்லாம் பாத்தீங்கன்னா குட் அண்ட் பேட் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் அப்படிதான் போய் எப்படி மக்களை காப்பாத்துறாங்கிறதுதான் படத்தை ஓட்டுவாங்க. ஏலியனே வந்தாலும் எப்படி நாட்டை காட்டுறது பூமியை காப்பாத்துறது தான் கதையா இருக்கும். ஆனா விஷுவலா அவ்வளவுதான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதைதான் கொண்டு வந்து கிறிஸ்டோபர் நோலனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஜெயிக்கிறதே அங்கதான். இன்னொன்னு இங்கிலீஷ் உலகம் ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு மொழியை எடுக்கிறனால அது இன்னும் ரீச் அதிகமாகுது. அதுக்கப்புறம் தமிழ் டப் பண்றது அதெல்லாம் அப்புறம், ஆனா இங்கிலீஷ் படங்கிற ஒரு கேட்டகரி வந்ததுக்கு அப்புறம் தானே அதெல்லாம் டப் பண்ணப்படுது. அப்படி சொல்ல வர,
3: நீங்க விரும்பி பார்த்த ஒரு திரைப்படம்னா என்ன?
4: டைட்டானிக் ரொம்ப பிடிக்கும். அது ஏன் தெரியல, அது லவ் இருக்கிறனாலயா இல்ல அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ள லவ் இவ்வளவு சூப்பரா கையாண்ட விதமானலாம் எனக்கு தெரியல. கிளாடியேட்டர் ரொம்ப பிடிக்கும், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ரொம்ப பிடிக்கும். சின்ன படம், அது அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு ஷூ வச்சு ஒரு கதை, எப்பட்றா அதெல்லாம் பண்ணி துவைச்சிங்க அப்படின்னு டென்ஷன் ஆகும். அப்புறம் வந்து பழைய படம்னா எனக்கு வந்து ஹிந்தியில் வந்து எனக்கு இந்த குச்சு குச்சு கொத்தாகை ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல, சின்ன வயசில் அது அவ்வளோ பார்த்துருக்கேன். இப்பயும் நான் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக எங்கள் கண்ணு கலங்கணும் அப்படின்னா நான் குச்சு குச்சு கொத்தாகையில் ஒரு 2-3 சீன் வச்சுருக்கேன், அதை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுதுருவேன். தாவணி கனவுகள் பாக்யராஜ் சாரோடது, அவர் வந்து அந்த ஒரு சீனு வந்து டைலாக் வராது, அப்போ வந்து பாரதிராஜா சார் வந்து டென்ஷன்ல இருப்பாரு, அப்ப பாக்யராஜ் வந்து ராதிகா மாமா கூட ஒரு
3: நடிச்சு
4: காட்டுவாரு. அந்த சீனை எப்ப பார்த்தாலும் தேம்பி தேம்பி அழுவேன். இப்ப கூட எனக்கு சீக்கிரம் அழுக வராது, ஆனா இந்த மாதிரி நெகிழ்ச்சியா அப்படி இப்படிதான் என்னால அழுகையை நான் வந்து இது பண்ண முடியும். இந்த சீனை பார்த்தனா கொட்டி தீத்துருவேன். அதே மாதிரி முகவரி அஜித் சாரோட படம், துரை அவங்களுடைய இயக்கம், எனக்கு அந்த படம் பூ படம் ரொம்ப பிடிக்கும், சசி சாரோட பூ படம். ஸோ இது மாதிரி நிறைய படம் இருக்கு, தமிழ்ல நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் எனக்கு வாளி ரொம்ப பிடிக்கும், காதலுக்கு மரியாதை ரொம்ப பிடிக்கும். துல்லாத மனம் துள்ளும் வந்து அது இப்ப நிறைய லாஜிக் க்வெஸ்சன் எனக்கு வந்தாலும், ஏன்னா 5 பாட்டு இருக்கும், 5 பாட்டும் வேற வேற சிங்கர் போடுவாங்க, எல்லா சிங்கர்லையும் வந்து சிம்ரன் மேம் கண்டுபிடிச்சிருவாங்க கண்ணு தெரியாமையே, அதுதான் ஆச்சரியமா இருக்கும் அது. ஆனா ஓகே அது அப்ப தெரியல, அவ்வளவுதான். காசி பிடிக்கும், விக்ரம் சாரோட வந்து ஆரம்பத்துல வந்து சேது காசி

0: கேட்கலாம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.
1: சரி, நான் இப்ப கேக்குறதா இல்ல இதுவா அதுவா அப்படின்னு கேக்க போறேன், எது நீங்க சூஸ் மட்டும் பண்ணுங்க. நீங்க லவ் பேர்டா ஆங்கிரி பேர்டா?
2: லவ் பேர்ட்.
1: உங்களோட மூட் சேஞ்சர் கவிதையா மியூசிக்கா?
2: கவிதை.
1: இளையராஜாவா ஏஆர் ரஹ்மானா?
2: என்னோட அலாரத்தால மத்தவெல்லாம் எந்திரிச்சு
1: போயிருவான்.
2: ஆமா, ஆனா இப்ப பரவாயில்ல, 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா எந்திரிச்சிருவேன்.
1: இப்போ நீங்க வந்து நிறைய லிரிக்ஸ் வந்து எழுதிருக்கீங்க, நிறைய பாடல்களுக்கு, நிறைய ஹீரோக்கு, ஹீரோயின்ஸ்க்கு எல்லாம்.

0: எந்த ஹீரோக்கு இல்ல எந்த ஹீரோயினுக்கு உங்களுடைய லிரிக்ஸ் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க?
1: இல்ல எப்படின்னா, விஜய் சார் எனக்கு பிடிக்கும். அது அவருக்கு ஒரு பாட்டு எழுதணும், ஆனா அது வேற லெவல் வைரல் ஆகணும்னு ஆசை எனக்கு. ரஜினி சாருக்கு பாட்டு எழுதணும் கண்டிப்பா.
0: நீங்க வந்து ரொம்ப அதிகமா விரும்பி கேக்குற பாடல் எந்த பாடல்?
1: நான் எடுத்த உடனே கேக்குற பாட்டு வந்து அஞ்சலி அஞ்சலி பாட்டு கேட்பேன். அப்புறம் வந்து நான் புத்துணர்ச்சி ஆகணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரகுமான் சாங்ஸ் தான் கேட்பேன். ரொம்ப மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னா ராஜா சார் பக்கத்துல வந்துருவேன். இப்ப சம காலமா எல்லாம் பயங்கரமா இது பண்ணோம்னா யுவன் சார், அனிருத், இந்த மாதிரி கலந்து கட்டி வந்துடுறது.
0: இப்போ வந்து லிரிசிஸ்டா இருக்கீங்க மோகன்ராஜன், வாசிப்பை பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி, புத்தக பிரியரா இல்ல புத்தக புழுவா, எப்படி அதை பத்தி?
1: இல்ல புத்தக பிரியர் தான். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரு 50 பக்கமாவது படிக்கணும். நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை, ஆனா புத்தகம் வாசிக்கும் போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்ம அதை வாழ்ந்தும் உணர்ந்தும் பாத்திரலாம்.
0: நீங்க இது வரைக்கும் மொத்தமா எவ்வளவு பாடல்கள் எழுதிருக்கீங்க?
1: நான் இது வரைக்கும் ஒரு 500 பாடல் பக்கமா எழுதியிருப்பேன்.

0: வரைக்கும் 4 வருஷத்துல 400 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அதுல 10 திரும்பி வந்ததால பெரிய விஷயம். ஏதோ நீங்க தெரிஞ்சவங்கனால நான் சொல்றேன், பொண்ணெல்லாம் கிடைக்காது.
1: நானும் எல்லாத்தையும் சொல்லி நம்ம பசங்களோட தேடி பார்க்க சொல்லிட்டேன். நம்ம கண்ணில ரீச் ஆக மாட்டுது, மேட்டர் ரொம்ப பெருசு போலக்குது. நீங்க ப்ராப்பராக தேடுங்க, அதான் கரெக்ட்.

0: ஆசிரியர் மோகன் ராஜனன் ஒரு சிறப்பு சந்திப்பு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: இப்போ நீங்க யாருக்காவது கால் பண்றீங்க, நீங்க எழுதின பாடல் வரிகள் வந்து காலேஜ்னா இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்?
2: ஐயோ ரொம்ப ரொம்ப, எப்படின்னா இப்ப நீங்க பேசும்போதே நான் அதை இது பண்றேன். ஏன்னா தாய் வீட்டுல வந்து இருந்துகிட்டு அம்மா முன்னாடி நம்மள நாலு பேர் பாராட்டினா எப்படி இருக்கும்
1: இல்லையா?
2: அம்மா சந்தோஷப்படுறாங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, நம்ம சந்தோஷத்தை தாண்டி அது ஒரு பெரிய

0: சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு நெகிழ்வான ஒரு தருணம் மாதிரி எப்ப எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு கணமும் அப்படி இருக்கும். ஏய் நம்ம பாட்டுல அப்படின்னு. ஆனா சில நேரம் அது சொல்லணும்னா அது ஒரு மாதிரி ஆர்வக்கோளர் ஆயிரும் சொல்லிட்டு சொல்லாம அது மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு போயிருவேன்.
1: சரி, நீங்க எழுதுற லிரிக்ஸ் வந்து யாராவது உங்க முன்னாடி தப்பு தப்பா முழுமுடுக்கும் போது அப்ப எப்படி இருக்கும் ஃபீல்?
0: சரிங்கிறது இப்ப வந்து இவரு எழுதியிருப்பாரு, பன்னதாசன் நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லாமே சரிக்கு பக்கத்துலதான் இருக்கும், எல்லாமே சரி கிடையாது, புரியுதுங்களா? நம்ம மனசை பொறுத்துதான் அது சரிக்கு பக்கத்துல இருக்கா சரியை விட்டு தூரத்துல இருக்கா அப்படிங்கறதுதான், கரெக்ட்டுங்களா?
1: ஆமா.
0: ஆனா அதை ரசிப்பேன், அவ்வளவுதான்.

0: சினிமால இவ்வளவு வருஷமா இருந்துட்டு இருக்கீங்களா, சினிமா கத்து கொடுத்த பாடம் என்ன உங்களுக்கு?
1: நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், சினிமா ஒரு கவர்ச்சியை கொடுக்கும், அதில் விழுந்து விடாதே. சினிமா ஒரு கௌரவத்தை கொடுக்கும், அதிலும் விழுந்து விடாதே. சினிமா ஒரு உழைப்பை கொடுக்கும், அதை மட்டும் விட்டு விடாதே.
0: நைஸ் நைஸ்.
1: அதுதான், அது ஹார்ட் ஒர்க் பண்ண கற்றுக் கொடுத்துக்கும், எப்பயுமே கொடுக்கும்.
0: சரி, நான் இப்போ ஒரு வார்த்தைகள் சொல்றேன், அந்த வார்த்தையை பத்தி ஒரே வார்த்தையை தான் சொன்னோம்.
1: ஐயோ,
0: ஜென்சி,
1: ஸ்பைசி,
0: சினிமா,
1: முடியுமா,
0: கவிஞர்கள்,
1: கற்பனைவாதிகள்,
0: ரேடியோ,
1: வாயாடி,
0: வாழ்க்கை,
1: நம்பிக்கை.
0: சூப்பர் சூப்பர். சரி, நான் இப்போ சினிமா துறை சார்ந்த விருது கொடுக்கறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்குற மாதிரி வச்சுப்போம் அப்படின்னா, இப்போ நான் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள் சொல்றேன். இப்போ அவங்களுக்கு உங்களுடைய பர்சனலாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்து வியந்திருக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்கலாம் அப்படின்னா என்ன விருது கொடுப்பீங்க? ஷான் ரோல்டன்,
1: சிந்தனைவாதி விருது.
0: சசிகுமார்,
1: மனிதநேய விருது.
0: கண்ணதாசன்,
1: அவருக்கு அவார்டே கொடுக்க முடியாது.
0: அவார்டுக்கே எப்படிங்க அவார்டு கொடுக்கறதுன்றீங்களா?
1: இல்லை, இருந்தாலும் கொடுக்கணும்.

0: வி கடவுள்
1: மோகன்ராஜன்
0: இன்னும் ஓடணும் தம்பி அப்படிங்கிற ஒரு எழுது கொடுக்கலாம்.
1: சூப்பர் சூப்பர். இப்போ பொதுவாக வந்து இன்டர்வியூக்கு வந்து உங்களை கூப்பிடுறாங்க, ஏன்னா நீங்கள் நிறைய அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு 15 வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்கல்ல. ஒரு இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா உங்களோட மண்டையில் என்ன ஓடும்?
0: இவங்க கூப்பிட்ற இடத்துல நம்ம இருக்கோங்கிறது சந்தோஷம், ஆனால் இப்போ இந்த வருஷம் கூப்பிட்டாங்க, அடுத்த வருஷமும் கூப்பிட்றதுக்கான வேலையை இப்போ செய்யணும்னு நான் இங்கே வரும்போது நான் யோசிச்சுட்டு வருவேன். இப்போ நான் இன்னைக்கு யோசிச்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்னன்னா, எப்பயுமே சினிமாவில் வந்து ஒரு புது வர வரும்போது பழசை மறந்துடுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ அந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓடணும் அப்படிங்கிறது நினைப்பேன். ஸோ இன்னைக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயக்க இருக்காது. நான் தான் சொல்கிறேன்ல, எதிர்காலத்தை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. விருதுகள் எப்பயுமே அது வரட்டும். இந்த இயர்ல லாஸ்ட் இயர் வந்து விகடன் விருது வாங்கினேன். விருதுங்கிறது எப்பயுமே அது ஒரு ஒரு சின்ன ஊக்கம் தானே.
1: ஆமா, நம்ம அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது தக்க ஒரு
0: கேக்கலாம
1: ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் ட்ரிங்க் குடுக்குற மாதிரி.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சோ நீங்க வந்து நம்மளோட ஆல்ரெடி நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க, சோ அந்த பத்தி ஒரு சின்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்களா?
0: நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்னன்னா, இதுக்குள்ள வரும்போது நான் பயந்துகிட்டு வந்தேன், இப்பயும் நான் பயந்துகிட்டு தான் வந்தேன். அந்த பயம் வேற, இந்த பயம் வேற. என்ன பயம்னா, அப்ப வந்து எப்படியாவது வேலை கிடைச்சிடணும். இப்போ இந்த பயம் வந்து எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது. என்னென்னா, நான் இங்கே சைக்கிளில் தான் நான் வந்திருக்கேன். ஏன் சைக்கிள் நான் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, அதுதான் எல்லாத்துக்குமே பணம் தேவையில்லாத வேலை. நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் அது முன்னாடி போகும், கரெக்டாக? இப்போ நான் காரில் வந்திருக்கேன், அது எனக்கு சந்தோஷம். நான் எங்கே வந்து என் சைக்கிளை நிறுத்தணும்னோ அங்கே தான் என் காரை நிறுத்தியிருக்கேன். அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. ஆனா அந்த மோகன் ராஜனை பார்க்கும்போது அவனை எப்படியாவது மீட் பண்ணணும்னு ஒரு ஏக்கமும் இருந்தது.
1: ஓகே,
0: சோ அந்த ஒரு இடம் அதான், சில இடங்கள் தான் அந்த இதை உருவாக்கி கொடுக்க முடியும். சோ அது என்னைக்குமே எனக்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து, என்னைக்காவது ஒரு நாள் நான் தள்ளாடுவேன் ஒரு மாதிரி இதாகிறேன்னா, இந்த சைடு இப்போ வந்தேன்னா எல்லாமே நான் ரீக்கலக்கே, இங்கிருந்தே நீ அங்கே போயிட்ட அப்படிங்கிற ஒரு இடம் வந்து எனக்கு எப்பயுமே இந்த ஸ்டேஷன்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நம்ம கூட இங்க அதாவது இந்த ஒரு இடத்துல ஒர்க் பண்ணவங்க இங்க பெரிய அளவுல இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப வந்து நிகழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த மோகன்ராஜனை மீட் பண்ணும் ஏக்கமா இருக்குது, அந்த பழைய மோகன்ராஜுக்கும் இப்ப இருக்கிற மோகன்ராஜுக்கும் என்ன வித்தியாசங்கள்?
0: அப்ப ஒரு பாத தெரியாம போராடிக்கிட்டு இருந்தேன், இப்ப நிறைய பாதை இருக்கு, அதனால ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அதுதான் இப்ப என்னன்னா, எல்லாத்துலயுமேங்க நான் சும்மா காமெடியா சொல்றேன், போராட்டம் இல்லைன்னா போர் ஆட்டம் ஆயிரும் வாழ்க்கை இல்லையா? அப்பயுமே சவால் இல்லைன்னா நீங்க அங்க வசதி வந்துட்டு அசதி வந்துடும், அது மட்டும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். மனைவிட்டே சொல்லுவேன், 1 கோடி ரூபா நம்ம கடன் வாங்குறோம்னா நம்ம கிட்ட 2 கோடி இருந்தாதான் அதை பண்ணணும், இல்ல வந்து நிம்மதி போயிடும். எப்பயுமே வந்து கிரியேட்டர் வந்து கடன்ல சிக்க கூடாதுன்னு நினைப்பேன். அது நான் அப்பையில இருந்தே யோசிப்பேன். அதாவது நம்ம பணத்தை துரத்தலாம், பணம் நம்மளை துரத்திடவே கூடாது. இந்த மாசம் இந்த இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், நம்ம கண்ட்ரோல் இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். அது நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போறோம் இல்ல, யோசிச்சு பாருங்களேன், பெரிய லைஃப் வாழ்ந்தவங்களும் தோத்துருக்காங்க, சின்ன லைஃப்ல இருந்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள போய் பாத்தீங்கன்னா அவங்க நிர்வாகம் தான் பெரிய பலமா இருந்திருக்கும் நான்
1: நினைக்கிறேன்.
0: அவங்க கிட்ட பல 100 கோடியில இருந்தும் தோத்து போயிட்டீங்கன்னா வேஸ்ட், உங்ககிட்ட ஒரு சில 1000 இருந்தும் ஜெயிச்சீங்கன்னா அது இன்னும் சூப்பர், அவ்வளவுதான். நம்ம மனசு தாங்க, நம்ம மனசு சில நேரம் நம்மளை ஏமாத்தும், நாம மனசு சில நேரம் நம்ம ஏமாத்தணும். இந்த கேம் புரிஞ்சா போதும். நான் அடிக்கடி ஒரு தத்துவம் சொல்லுவேன், எனக்கு நான் எழுதிக்கிட்டது, உடம்புங்கிறது நம்ம அம்மா வளர்த்த குழந்தை, மனசுங்கிறது நாமளே நமக்குள்ள வளர்க்குற குழந்தை. இந்த 2 குழந்தைகளுக்கும் நடக்கிற சண்டையும் சமாதானம் தான் வாழ்க்கை.
1: Nice. I'm very happy. நிறைய விஷயங்கள் ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் பேசாம சின்ன சின்ன ஒரு மோட்டிவேஷனல் விஷயத்த இந்த போற போக்குல சொல்லிட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அது ரொம்ப அழகா வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. வாழ்க்கை தத்துவங்களை ரொம்ப அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சொல்லிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த இன்டர்வியூ?

0: நீங்கள் ரொம்ப இயல்பாக இருந்து பேசுனீங்க. அது எப்பயுமே ஒரு கொஸ்டின் பண்ணும்போது ஆன்சர் சொல்லும்போது அது கேஷுவலாக சொல்ல வைக்கணும். ரொம்ப இயல்பாக கேட்குறீங்க. எப்படி இது பேசி முடித்தோன்னே எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 1 ஹவர் போனால் கூட நல்லா இருக்குன்னு தோணுச்சு. நல்ல ஒரு சூப்பராக கரெக்டாக கேரி பண்ணி கொண்டு போனீங்க. சூப்பர்,
1: நன்றிகள். ஸோ மென்மேலும் வளரணும், நிறைய விருதுகள் வாங்கணும். நீங்கள் வந்து வாழ்க்கையில் எது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். அடுத்த வாட்டி நீங்க வரும்போது நீங்க நினைச்ச எல்லா கனவுகளும் நிறைவேறி உங்களுக்கு
0: ஒவ்வொரு வெற்றி வரும்போது இங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்.
1: டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க
1: மக்களே. இவ்வளவு நேரம் அப்படியே நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்கள் நிறைய அழகான விஷயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மட்டும் இல்லாம வாழ்க்கை பயணம் நடத்துறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவைன்றது ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இவ்வளவு நேரம் ஷோவை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 வாரமும் உங்களுக்காக வந்து மோகன்ராஜன் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அவருக்கு வந்து ஒரு நன்றியை வந்து சொல்லியிருக்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சிருங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்காக ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தது ஆர்ஜிமா விஜயகுமார். பி வித் அஸ் 102.3 வித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இதுவரை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் பாடல் ஆசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா.

0: எனக்குள் நான்.
1: நம்ம வந்து ஒரு பிராக்டிக்கல் வேர்ல்டு, ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்குது, ஏன்னா வெவ்வேறு வேலையில் இருப்போம், இதெல்லாம் இருக்காது. இது இப்போ நீங்கள் கேட்டது அத்தனையுமே இவ்வளோ நேரமும் என் மைண்ட் வந்து ஒரு ரிலீவ்டாக இருக்குது, நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு
0: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி நாளை இரவு 8:05 எனக்குள் நான், உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
2: பாட்டுக்கு இதான்
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
4: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
3: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தலைகளை வெட்டி அதன் மீது ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருந்ததை தான் கேட்டதாக வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம் கூற, ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு,
1: இது கெட்டியாகத்தான் இருக்கிறது, காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான்.
0: நான் கேள்விப்பட்டதற்கு தகுந்தாற்போல இன்றைக்கு நான் வரும் வழியெல்லாம் காலாமுகர்கள் மண்டை ஓடுகளையும் சூலாயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அலைகின்றார்கள். நீர் சிவனே என்று இந்த முன்கொடுமி வேஷத்தை மாற்றிக்கொண்டு
1: முடியாதப்பா, முடியாது.
0: என்ன முடியாது?
1: நீ சொன்னாயே அந்த பெயரை சொல்ல முடியாது. விஷ்ணுவே என்று சொல்லி எனது வேஷத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்வேன். அதோ பேர்
0: ஆற்றங்கரை சாலையில் அப்போது ஒரு பல்லக்கு போய்க் கொண்டிருந்தது. அதற்குள் ஒரு பெண்மணி இருப்பது தெரிந்தது. ஆனால் யார் என்று தெரியவில்லை. யாரோ ராஜகுலத்து பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். யாராக இருக்கும்? பல்லக்கு சுமப்பவர்களைத் தவிர ஒரு தாதி பெண் பக்கத்தில் போய்க் கொண்டிருந்தாள். ஒருவேளை அரசளங்குமரியா இருக்கலாமோ? அப்படி இருக்க முடியாது. வைஷ்ணவரே, அந்த பல்லக்கில் இருப்பது யார் தெரியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: தம்பி, நான் சொல்றதை கேளு. உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தலையிட்டுக்கிறாய். அதனால பல தொல்லைகளை நீ ஏற்கனவே அனுபவித்திருக்கிறாய் அல்லவா? வழியோடு எத்தனையோ பேர் போவாங்க வருவாங்க. உனக்கு என்ன அதை பத்தி? குதிரை மேலறிக்குள் தட்டிவிடு என்றான்.
0: ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? வீர வைஷ்ணவர் இப்போது பெரிய வைராக்கியசாலி ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. வீரநாராயணபுரத்தில் நடந்ததை மறந்து விட்டீரா? அங்கே மூடு பல்லக்கில் சென்ற பெண்ணுக்கு ஓலை ஒன்றை சேர்ப்பிக்கும்படி நீர் எனக்கு சொல்லவில்லையா?
1: அதெல்லாம் பழைய கதப்பா. இப்போது எதற்காக எடுக்கிறாய்?
0: போனால் போகட்டும். நீர் என்னோடு வழியில் வந்து சேர்ந்து கொள்வீர் என்று சொன்னார்கள். உமக்காக இத்தனை நேரம் மெல்ல மெல்ல குதிரையை செலுத்திக் கொண்டு வந்தேன். இனியாவது என்னோடு வரப்போகிறீரா இல்லையா?
1: நீ குதிரையில போற, நான் கால்நடையா வரேன். நாம எப்படி சேர்ந்து பிரயாணம் செல்ல முடியும்? நீ கொள்ளிடக்கரையில போயிரு, அங்க நாளை காலையில உன்னோட வந்து நான் சேர்ந்துக்கிறேன்.
0: ஆழ்வார்க்கடியான் வேறொரு ரகசிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறான் என்றும் தன்னுடன் வரமாட்டான் என்றும் வந்தியத்தேவன் நிச்சயமடைந்தான்.
2: சரி, உமத இஷ்டம் என்று கூறி குதிரை மீது தாவி ஏறிக்கொண்டான்.
0: தான் போக வேண்டிய திசையை நோக்கினான். வடகிழக்கு திசையின் அடிவாரத்தில் கரிய மேகங்கள் திரள்வதைக் கண்டான்.
2: வைஷ்ணவரே, இன்று மழை பெய்யுமோ
0: என்று கேட்டான்.
1: அப்பனே, எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஐப்பசி பிறந்து விட்டதல்லவா? மழை பெஞ்சாலும் பெய்யும். எல்லாவற்றுக்கும் சீக்கிரமாக குதிரையை தட்டி கொண்டு போ. ராத்திரி தங்குவதற்கு ஏதேனும் ஒரு சத்திரஞ்சாவடியை பார்த்துக்கொள்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் அவ்வாறே குதிரையை தட்டிவிட்டான்.
1: எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்
0: என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டது அவனுடைய மனத்தில் பதிந்திருந்தது. இதிலிருந்து குழந்தை சோதிடரின் நினைவு வந்தது. போகும் வழியில்தான் அந்த சோதிடரின் வீடு இருக்கிறது. அவரை பார்த்துவிட்டு போனால் என்ன? சோழ சிங்காதனம் ஏற ஆசைப்படுகின்றவர்களுக்குள்ளே யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது? பொன்னியின் செல்வரை துருவ நட்சத்திரத்துக்கு சம்மதமானவர் என்று குழந்தை ஜோதிடர் சொன்னாரல்லவா? அவரோ ராஜ்யம் ஆளுவதில் மனதை செலுத்தவே மறுக்கிறார். இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் எவ்வளவு அனாயாசமாக மறுதளித்தார். அவருக்கு பல கண்டங்கள் நேரிடும் என்று சோதிடர் கூறியது ஓரளவு பலித்துத்தான் இருக்கிறது. அதுபோலவே வருங்காலத்தில் அவர் மகோன்னதம் பெற்று விளங்குவார் என்பதும் பலிக்குமா? அது எப்படி சாத்தியமாகக்கூடும்? என்னுடைய வாழ்க்கை கனவுகள்தான் எவ்வளவு தூரம் பலிக்கப் போகின்றன? என் முன்னோர்கள் காலத்தில் இழந்துவிட்ட ராஜ்யம் திரும்ப கிடைக்குமா? நான் இப்போது எதற்காக புறப்பட்டிருக்கிறேனோ அது எவ்வளவு தூரம் நிறைவேறும்? ஆதித்த கரிகாலர், நந்தினி இவர்களுக்கு குறுக்கே நின்று எந்த காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியுமா? இதுவரையில் 2-3 தடவை நந்தினியிடம் சிக்கிக்கொண்டு தப்பிப் பிழைத்தோம். மறுபடியும் அது முடியுமா? பழுவூர் இளையராணியை எண்ணிய போது வந்தியத்தேவனுடைய மனத்தில் ஒரு திகில் உண்டாயிற்று. அவள் அவனிடம் மிக்க பிரியமும் மரியாதையும்

0: காட்டி பேசியதென்னவோ உண்மைதான். ஆனால் அவள் உள்ளத்தை அவனால் அறிய முடியவில்லை. ஏதோ ஒரு முக்கிய காரிய நிமித்தமாக அவனை அவள் விட்டு வைத்திருப்பதாகவே தோன்றியது. அதனாலேயே வந்தியத்தேவனிடம் அவள் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாள். அது என்ன காரியமாக இருக்கும்? வந்தியத்தேவனுடைய குதிரை சற்று முன் அந்த வழியே சென்ற பல்லக்கை தாண்டிச் சென்றது. இம்முறை அவன் பல்லக்கை மோதவும் விரும்பவில்லை, பல்லக்கு அவனை மோதவும் இஷ்டப்படவில்லை. ஆனால் குதிரை பல்லக்கை தாண்டிய போது பல்லக்கின் திரை சிறிது விலகியது. உள்ளே வீற்றிருந்த பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி என்பதை அறிந்து கொண்டான். குதிரையை நிறுத்தலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு அதை மாற்றிக்கொண்டு மேலே சென்றான். வானதியை பற்றி இளைய பிராட்டி கூறியது நினைவுக்கு வந்தது. நாலுபுறமும் அபாயங்கள் சூழ்ந்த இக்காலத்தில் கொடும்பாளூர் இளவரசி தனியாக எங்கே புறப்பட்டாள்? தகுந்த பாதுகாப்பு கூட இல்லையே. அதோடு இன்னொரு விசித்திரத்தையும் அவன் கண்டான். சற்று தூரத்திலிருந்து பயங்கர தோற்றமுடைய இரண்டு காலாமுக சைவர்கள் வானதியின் பல்லக்கை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எதற்கு அப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் இருவரும் யார்? அரிச்சந்திர நதிக்கரையில் தான் படுத்துறங்கிய போது தன் பக்கத்தில் வந்து நின்று பேசியவர்கள் அல்லவா? வானதியிடம் வந்தியத்தேவனுக்கு அவ்வளவு அனுதாபம் இல்லை என்பது உண்மையே. பொன்னியின் செல்வருடைய உள்ளத்தில் பூங்குழலி பெற வேண்டிய இடத்தை வானதி அபகரிக்க விரும்புவதாகவே அவன் எண்ணினான். இதனால் அவள் பேரில் கோபம் கொண்டிருந்தான். ஆனாலும் இளைய பிராட்டி அவளிடம் அளவற்ற அன்பு வைத்திருந்தாள் என்பதை அவனால் மறக்க முடியவில்லை. எனவே வானதிக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் இளைய பிராட்டி அதனால் அளவில்லாத துன்பம் அடைவாள். ஆனால் அபாயம் எதற்காக நேர வேண்டும்? சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டுக் கொள்ளாதே, உன் காரியத்தை பார்த்து கொண்டு போ என்று ஆழ்வார்க்கடியான் கூறிய புத்திமதி நியாயமானதுதான். ஆயினும் வானதியின் பல்லக்கு சென்றதை காளாமுகர்கள் இருவர் மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டு நின்ற காட்சி திரும்பத் திரும்ப அவன் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தது. இதோ குடந்தை சோதிடரின் வீடு வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் அவரை கேட்டு பார்க்கலாமே. அடடே, இத்தனை நேரம் அந்த விஷயம் மூளை கெட்டவில்லையே. வானதி தேவியும் குடந்தை சோதிடரின் வீட்டுக்குத்தான் வருகிறாள் போலும். பழம் நழுவி பாலில் விழுந்தது. வானதி வந்து சேர்வதற்குள் நம்முடைய காரியத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு எண்ணி சோதிடர் வீட்டு வாசலில் குதிரையை நிறுத்திவிட்டு வந்தியத்தேவன் அந்த சிறிய வீட்டுக்குள் நுழைந்தான். வந்தியத்தேவன் குடந்தை சோதிடரின் வீட்டிற்குள் இரண்டாம் முறையாக பிரவேசித்த போது அவனுடைய உள்ளத்தில் ஓர் அதிசயமான இன்ப உணர்ச்சி உண்டாயிற்று. அந்த சிறிய வீட்டுக்குள்ளேதான் முதன் முதலாக அவன் இளைய பிராட்டி குந்தவையை பார்த்தான். அவளுடைய செந்தாமரை வதனத்தையும் வியப்பினால் விரிந்த கரிய பெரிய கண்களையும் பார்த்து திகைத்து நின்றான். அவளுடைய தேனினும் இனிய தீங்குரல் அவன் செவியில் விழுந்ததும் அங்கேதான் இந்த நினைவுகள் எல்லாம் அலைமோதிக்கொண்டு அவன் உள்ளத்தில் பொங்கி வந்தன. அவற்றினால் அவன் செவிகள் இனித்தன, உள்ளம் இனித்தது, உடல் முழுவதுமே இனித்து சிலிர்த்தது. சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும்,
1: வா அப்பனே, வா வா வா, வாணர் குலத்து வல்லத்தரையன் தானே என்றார்.
2: ஆம் சோதிடரே, உம் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன்.
1: தம்பி, சோதிட சாஸ்திரம் பயில்றதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனத்தில் வைத்துக்கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி, ஒரு வினாடியில் நூற்றில் ஒரு பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும்? போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையா? அதை உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையோ?
3: உண்டுண்டோ, உண்டுண்டோ, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலிட்டுத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா?
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: வந்தியத்தேவன் ஒரு காரியத்தில் இறங்கினா தேவையில்லாம நாலு தடங்கல்களை வலிய வரவழைச்சுக்குவான். ஆழ்வார்க்கடியானும் நாலு வேலைகளை குறுக்க எந்த தடங்கல் வந்தாலும் சிக்காம முடிச்சு

விடுமா? வழியில் எத்தனையோ பேர் போவாங்க, சம்பந்தம் இல்லாமல் தலையிட்டு சிக்கிக்காதேன்னு இப்போ கூட திருமலையப்பன் சொன்னான். வல்லவரையனின் கிண்டலை பாருங்க, நீர் என்னோடு வழியில் சேர்ந்துப்பீங்கன்னு சொன்னாங்க, இப்போ தான் பார்க்குறேன். வழிங்கிற சொல்ல வச்சு ஒரு விளையாட்டு. நேர்களே, கூடுதலாக சில குறிப்புகளை பார்க்கலாம். நீ குதிரையில் போகிற, நான் கால்நடையாக வரேன், நாம் எப்படி சேர்ந்து போக முடியும்? நீ கொள்ளிடக்கரையில் போயிரு, நாளை காலை அங்கே நான் உன்னுடன் சேர்ந்துக்கிறேன்னு வந்தியத்தேவனிடம் ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறான் அல்லவா. கும்பகோணத்துக்கு வடக்கே காவேரி, அதற்கும் வடக்கே கும்பகோணத்திலிருந்து ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் ஓடுது. இப்போவே இருட்டுற நேரம் ஆயிடுச்சு, மழைக்கான அறிகுறியும் தெரியுது. நாளை காலையின்னு திருமலையப்பன் சொன்னதுக்கு இவை மட்டும்தான் காரணங்களா?

0: திருமலையப்பன் சொன்னதுக்கு இவை மட்டும்தான் காரணங்களா? சரி, சத்திரம் சாவடி பேச்சு வழக்கில் இது என்ன சத்திரமா சாவடியான்னு கேட்பதுண்டு. சத்திரம் சாவடி ரெண்டுமே அந்த நாளில் வழிப்போக்கர், யாத்ரிகர், வணிகர் இவங்கெல்லாம் இளைப்பாறுவதற்காக அமைக்கப்பட்ட பொது இடங்கள். சத்திரத்தில் இலவசமாக உணவும் கிடைக்கும், சாவடியில் தங்கலாம், ஆனால் பெரும்பாலும் மக்கள் கூடி பேசுவதற்காக அமைக்கப்பட்டது. வழிப்போக்கர்களுக்கு மக்கள் விரும்பினா அன்னதானம் செய்யலாம். ஜோதிடக்கலையின் பல கூறுகளில் குடந்தை ஜோதிடர் குறிப்பிட்ட தசை, புக்தி இந்த ரெண்டையும் பார்க்கலாம். தசை ஒருவரின் வாழ்நாளில் கோள்கள் ஆட்சி செலுத்துகிற கால அளவு. எடுத்துக்காட்டா, சுக்ரன் 20 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்துகிற கிரகம், இது சுக்கர தசை. புக்தி தசையின் ஒரு பகுதி. சுக்கரனின் 20 ஆண்டுகள் ஆதிக்கத்தில் சுக்கரனுடைய பங்கு அதாவது சுய புக்தி 40 மாதங்கள், அடுத்து சூரியனின் புக்தி 12 மாதங்கள். இப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு. நடுக்கடல்ல சுழி காற்றில் சிக்கிக்கிட்ட போது வல்லவரையனின் மனக்குரலை நினைவுபடுத்திப்போம். நடுக்கடல்ல மரணம், அந்த கும்பகோணத்து ஜோதிடன் இதை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லல பார். மறுபடியும் பார்க்க நேர்ந்தா மறுபடி பார்ப்பது ஏது? இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான், கேட்பானா?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: எனக்குள் நான்.
1: நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வேர்ல்டு, ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்குது, ஏன்னா வெவ்வேறு வேலையில் இருப்போம், இதெல்லாம் இருக்காது. இது இப்போ நீங்கள் கேட்டது அத்தனையுமே இவ்வளோ நேரமும் என் மைண்ட் வந்து ஒரு ரிலீஃப்டாக இருக்குது, நிஜமாக சந்தோஷமாக இருக்குது. எனக்கு
0: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி நாளை இரவு 8:05 எனக்குள் நான், உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
2: நேரம் 9:15. இனி கேட்கலாம்.
3: இரவின் அமைதியில்
4: இதயம் எழுதும்
3: இசை கவிதை
4: என் இனிய
3: பொன்னிலாவே.
2: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில தான் வந்து இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்ல, பா விஜயின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் என் இசை பாடல்களை தான் கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ குழுவினர் பாடியது வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.

நேரம் 9:26 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நெஞ்சிருக்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது. வாரணம் 1000 திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரலில், தாமரை வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.

0: கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. முந்தே

என் இனிய பொன்னிலாவில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் இருமுகன் திரைப்படத்திற்காக கார்கி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நேரம் 9:38 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக உன்னிமேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவாக கேட்ட பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நேரம் 10 மணி, இணைந்திருக்கிறோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல் தான் ஒளிபரப்பாகும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் 9444-0010-23. ஐ ரிப்பீட் த நம்பர், 9444-0010-23. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கிறதையும், நீங்கள் எங்கிருந்து யார் அப்படிங்கிற விவரங்களையும் அனுப்புனீங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அந்த வகையில் முதல் பாடலாக வாகை சுடவா திரைப்படத்திற்காக சின்மையை குரலில் வைரமுத்து வரிகளில் ஜிப்ரானின் அருமையான இசையில் எந்த நேயரின் விருப்ப பாடலாக அப்படின்னு கேரளத்திலிருந்து கணேஷ் அப்படிங்கிற நேயருடைய விருப்ப பாடலாக இது வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், எந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444-0001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா, எந்த படத்திலிருந்து எந்த பாடல் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா, அந்த பாடல் நம்ம ஷோவில் வந்து ப்ளே ஆகும், கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எஸ், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்காக அடுத்த பாடலை ஒரு நேயர் கேட்டிருக்காரு, எந்த படத்திலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நந்தா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுபா குரலில், பழனி பாரதி வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி முழுவதும் நேயர்களுக்கு விருப்பமான பாடல் தான் ஒளிபரப்பாகும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சிம்பிள். வாட்ஸ்

நேரம் 10:13 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு விரும்பிய பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அந்த வகையில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ், என்ன படம் என்ன பாடல் அப்படிங்கிற விவரத்தோட 944400123 944400123 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய விருப்பமான பாடலை வந்து பதிவு பண்ணிங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் காதலர் தினம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் குரலில், வாலியின் வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில். திருமழிசையிலிருந்து நாகராஜ் என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 10:20 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி முழுவதுமே நேயர்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாமே இதில் ஒளிபரப்பாகும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் அனுப்பணும். உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கிறத 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜை தட்டிவிடுங்க. அந்த பாடல் இங்கே ப்ளே ஆகும். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில் வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில். விருகம்பாக்கத்திலிருந்து தமிழரசி என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய தேர்வான பாடல்கள் தான் ஒளிபரப்பாகும். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் திருவாடானையிலிருந்து சரவணன் என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருஷமெல்லாம் வசந்தம் அப்படிங்கிற படத்திற்காக உன்னிமேனன் குரலில் ரவிசங்கர் வரிகளில் சிற்பியின் அற்புதமான இசையில். இந்த மாதிரி உங்கள் பாடலையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் 9444001023 இந்த எண்ணுக்கு வந்து என்ன பாடல் அப்படிங்கிறத அனுப்புங்க. அந்த பாடல் இங்கே ப்ளே ஆகும். எஸ், இப்போ இந்த பாடலை கேட்கலாம். எங்கே அந்த வெண்ணிலா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

2:32 இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கங்குவா திரைப்படத்திற்காக வி எம் மகாலிங்கம் குழுவினர் பாடியது. விவேகா வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில். மந்தைவெளியிலிருந்து மகேஸ்வரி என்ற நேயரின் விருப்ப பாடலாக

நேயர்களின் விருப்ப பாடல் தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து பிளே ஆகிட்டுருக்கு. இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 9444001023. இந்த எண்ணுக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும். உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் குரலில், கார்த்திக் நேஹா வரிகளில், கோவிந்த் வசந்தா இசையில். யாமினி என்ற நேயரின் விருப்ப பாடலாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி, தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

0: எனக்குள் நான்.
1: நம்ம வந்து ஒரு பிராக்டிக்கல் வேர்ல்டு, ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விகள் இருக்குது, ஏன்னா வெவ்வேறு வேலையில் இருப்போம், இதெல்லாம் இருக்காது. இது இப்போ நீங்கள் கேட்டது அத்தனையுமே இவ்வளோ நேரமும் என் மைண்ட் வந்து ஒரு ரிலீவ்டாக இருக்குது, நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு
0: கலைமாமணி பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி நாளை இரவு 8:05 எனக்குள் நான், உங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்க மறந்துடாதீங்க.
2: நேர்களே, நேரம் 10:49 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம்.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கோம். நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமா வந்து பாடல்கள்லாம் கேட்டிருந்தாங்க, அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப்பில் என்னென்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. துடன் விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இணையலாம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உதயம் திரைப்படத்திற்காக, உதயம் NH4, ஜிவி பிரகாஷ் குரலில் சைந்தவி. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியின் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், ஜிவி பிரகாஷ் குமாரின் இசையில். அதற்கு அடுத்ததாக குணா திரைப்படத்திற்காக அடுத்தடுத்து பாடல் உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களை, நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்களின் பெயர்களில் இருந்து பாடல்கள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி குழுவினர் பாடிய பாடல். தொடர்ந்து காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். பாடலுடைய முதல் வரி காதல் ஓவியம் பாடும் காவியம் அப்படின்னு தொடங்குது. அதன் பிறகு காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சஜம் தரகதாம் சத்தியமே தரகதாம் தாம் தாம் தரகதாய் தரகதாம் தரகதாய் தரகதாம் தரகதாய் தரகதாம் தரகதாய் தரகதாய்

இசையால் இரண்டு இதயங்கள் இணைந்துவிட்டன. அதற்கான பாடல் வரிகளை அந்த நாதஸ்வர இசையில் தொடங்கி வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. பாடல் முடியும்போது அந்த இரு மனங்கள் இணைந்து விட்டதற்கான அந்த

ஒரு வாழ்த்து பாடல் மாதிரி தன்னந்தனிமையில் இருக்கிளைகள் இணைந்தது, சிறகுகள் நனைந்தது, பனியிலே நனைந்ததனால் சுடுகிறதே இனி ஒரு தினம் புது மலர்வனமே, பகலிலும் ஒளிக்குடு ரகசிய நிலவில் விரலின் ஸ்பரிசம் உயிரை உருசும், இரு பருவ ராகங்கள் சுருதி சேருங்கள், புதிய கானங்கள் பொழியவை, அமுத மேகங்கள் பொழிய வாரங்கள், இளைய தேகங்கள் நனையவே, கண்ணில் ஒரு காதல் தொள்ளுது, பெண் நெஞ்சில் ஒரு மோகம் கிள்ளுது, தன் இருதயம் துடிப்பது வெளியில் தெரிய இலகிய இணையும் இரு மனது அப்படின்னு சொல்லி முடித்து அந்த மிருதங்க ஒலியோடு இணைந்து அந்த பாடலை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடியது. வைரமுத்து பாடல் வரிகள் இளையராஜாவினோட இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 16 வயது நிலை படத்திலிருந்து செந்தூர பூவே என்ற பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகி குரலில்.

இணையும் இருமனது அப்படின்னு சொல்லி முடித்து அந்த மிருதங்க ஒலியோடு இணைந்து அந்த பாடலை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடியது வைரமுத்து பாடல் வரிகள் இளையராஜாவினோட இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 16 வயது நிலை படத்திலிருந்து செந்தூர பூவே என்ற பாடல் கேட்க போகிறோம் எஸ் ஜானகி குரலில்.

செந்தூரப்பூவிடம் செய்தி சொன்னது என்னது? தென்றலை தூதுவிட்டு ஒரு செய்திக்கு காத்திருப்பேன், கண்களை மூடவிட்டு இன்பக் கனவினில் நான் மிதப்பேன், கன்னி பருவத்தின் வண்ண கனவிதுவே, என்னை இழுக்குது அந்த நினைவிதுவே, வண்ணப்பூவை தென்றல் காற்றை என்னை தேடி சுகம் வருமோ, என் மன்னன் எங்கே என்று ஒரு தூதுவாக விடுத்தவர் பாடல். இந்த பாடல் வரிகளை எழுதியவர் கங்கை அம்மன் அவர்கள். இளையராஜனுடைய இசை பாடல் கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும், செந்தூரப்பூவே செந்தூரப்பூவேன் பாடல் கேட்டோம். இனி செந்தூரப்பூவே படத்திலிருந்து செந்தூரப்பூவே தேன் கொண்டு வாவா என்ற பாடல் தான் நிகழ்ச்சியில் வரப்போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா பாடிய பாடல்.

பாடல் கேட்டது மட்டும் இல்லாமல் பாடலை அப்படி ஹம்மிங் பண்ணி பார்த்துருப்போம், பாடியும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி அழகான பாடல் வரிகள்லாம் கேட்பதற்கு ஒரு இனிமையான பாடல் தான் அந்த பாடலில் ஒரு அழகான வரி. கவிஞர் முத்துலிங்கம் தான் பாடலெல்லாம் எழுதியிருக்காங்க. மின்னலை தேடும் தாளம் பூவே, உன் எழில் மின்னல் நானே, பனிப்பார்வை ஒன்றே போதும் பசி தீரும் மானே, உறவாடும் எந்த நெஞ்சம் உனக்காகத்தானே அப்படின்னு தன்னுடைய வேண்டுகோளை அந்த ஒரு வேண்டுதலாக அப்படி அந்த பெண்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த பாடல செந்தூர பூவே இங்கே தேன் கொண்டு வா, தென்பாங்கு காற்றினியும் தேர்கொண்டு வான்னு எழுதியிருப்பார். அன்னங்கள் போல எண்ணங்கள் கோடி ஊர்வலம் போகும் வேலை

நிழல் தேடும் சோலை ஒன்றை வெளியோரம் கண்டேன், நிழலாக நானும் மாற பறந்தோடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த உங்கள் தேவைக்கு உன்னுடைய அன்பை நான் கண்டிப்பாக என்றைக்கும் எடுத்து செல்லக்கூடிய விதமாக தான் நான் இருப்பேன் சொல்லி அந்த பாடல் வரிகள் மூலம் எழுதிப்பார். ஒரு பியூட்டிஃபுல்லான இரவு நேரத்தில் கேட்கறதுக்கான ஒரு மெலடி பாடல் தான். மனோஜ் கியான் அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைச்சார். அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:23. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்களிலிருந்து பாடல்கள் கேட்குறோம் இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தூரல் நின்று போச்சு படத்தில் இருந்து பாடல் வரப்போகுது. பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், அந்த பூமகள் ஊர்வலத்திலிருந்து அடுத்த பாடல் வரப்போகுது. முதல்ல இந்த பாடலை கேட்போம். மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில்.

தித்திக்கும் இதழ் முத்தங்கள் அதில் இன்பம் தனநனன தனநனனா அப்படின்னு அந்த மெட்டோடு அந்த பாடலும் கேட்கும் விதமாக நல்லா இனிமையாக இருந்துச்சு. இந்த பாடல் கூட நம்ம பாடி பார்க்கின்ற ஒரு பாடல் தான். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் தான், இளையராஜனுடைய இசை தான். மாலை அந்தி மாலை இந்த வேளை மோகமே, நாயகன் ஜாடை நூதனமே, நாணமே பெண்ணின் சீதனமே. இதில் ஒரு அழகான கவிதை வரி எழுதியிருப்பார். மேகமலை நீராட தோகை மயில் வாராதோ அப்படின்னு எழுதியிருப்பார். தோகை விரிக்கும் போது தான் மேகம் மழை நீரை சிந்தும். ஆனால் இதில் ஒரு அழகியான ஒரு அழகியலையும் கவிதையை வச்சு மேகமலையில் நீராட தோகை மயில் வாராதோ அப்படிங்கிற ஒரு அழகான கவிதை வரி அந்த பாடலில் கவிஞர் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு பூவை எந்தன் சேவை உந்தன் தேவை அல்லவா, மன்மதன் கோவில் தோரணமே, மார்கழி திங்கள் பூமுகமே, நாளும் இனி சங்கீதம் ஆடும் இவள் பூந்தேகம், அம்மம்மா அந்த சொர்க்கத்தில் சுகம் தனநனநனநனா அப்படின்னு அந்த ராகமும் தாளமும் இணைந்து கேட்பதற்கு இந்த இரவு நேரில் இனிமை செய்து விதமாக அந்த பாடலை இருந்தது. பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து அடுத்த பாடல் வரப்போது மலரே ஒரு வார்த்தை பேச என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். ஹரிஹரன் சுஜாதா குரல்களை நேரம் 11:30

வார்த்தையாடி பார்த்தபோது காதல் வரவில்லை, காதல் வந்து சேர்ந்த போது வார்த்தை வரவில்லை. நான்கு கண்கள் பேசும்போது தாய்மொழி கிடமில்லை. மௌனம் பாடும் பாடல் போலே மனதுக்கு சுகமில்லை. மலர்களை எரிப்பது முறையில்லை, மௌனத்தை உடைப்பது சரியில்லை. மௌனத்தின் ஓசைகள் கேளாமல் வார்த்தைகள் புரிவது எளிதில்லை. இந்த பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருந்தார். நான்கு கண்கள் பேசும்போது தாய்மொழிக்கு இடமில்லை அப்படின்னு பாடல் வரிகளில் ஒரு கவிதையும் அந்த மெட்டும் இந்த இரவு நேரத்தில் அந்த பாடலை கேட்கும்போது நம்மளும் பாடி பார்த்துருப்போம், மனசுக்குள்ள அந்த காலகட்டத்தை நினச்சி பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு இனிமையான பாடலை தான் கேட்டோம். சிவா அவர்களுடைய இசையில் தான் அந்த பாடல் இடம்பெற்றது. பாடல் தலைப்புகளில் இடம்பெற்ற படத்தின் பேர் வந்து பாடல் கேட்க போகிறோம். அடுத்ததாக பிரியா படத்தில் இருந்து பாடல் வரப்போகுது, டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ. அந்த பாடல் பி சுசீலா அவர்கள் பாடியுள்ள பாடல் தான். பஞ்சவர்ணாசிரம் பாடல் வரிகள் இளையராஜாவுடைய இசையில். அதன் பின்னர் தொடர்ந்து டார்லிங் டார்லிங் டார்லிங் அப்படின்ற ஒரு படத்திலிருந்து பாடல் தொடர்ந்து வரப்போகுது. கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாடலின் துவக்க இசை அப்படி கேட்ட உடனே ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம் வந்திருக்கு. அந்த பாடல் காட்சி அமைப்புகளும் கண்ணுக்குள்ளே வந்து பேருக்கும் டார்லிங் டார்லிங் டார்லிங் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்னை விட்டு போகாதே அப்படின்னு அந்த பீசஸ் இல்லாமல் பாடல். இந்த பாடலை நம்ம ஸ்டீரியோஃபோன் ரெக்கார்டில் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட பாடல் தான். காதில் ஹெட்ஃபோன் வச்சு கேட்கும்போது அந்த இசையினுடைய தரத்தை அந்த இசை அந்த அந்த ஸ்பீக்கரில் இந்த ஸ்பீக்கரில் மாறி மாறி நமக்கு கேட்குறத ரொம்ப அனுபவிச்சிருக்க முடியும். அந்த மாதிரி பாடல் மூணு சமயங்கள் அழகாக அழகழகாக வந்துகிட்டே இருந்துச்சு. பாடல் வரிகள் பஞ்சு அருணாசலம் எழுந்தது, இளையராஜா அவர்களுடைய இசையில் தான் அந்த பாடல் கேட்டோம். அடுத்ததாக டார்லிங் டார்லிங் டார்லிங் என்ற படத்தில் இருந்தால் பாடல் வரப்போகுது, அழகிய விழிகளில் அப்படிங்கிற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. புலமை பித்தன் பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இசையில்

நேரம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்கள் பார்த்துடலாம். முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, காதல் ஓவியம் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, இனி இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வித்தியாசமான தலைப்பில் பாடல்களை தொகுத்து தருவதற்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன், திருப்பூர் மாவட்டம் ராசா மகன் ஹரிச்சந்திரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புறசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் கவிதையோடு இரவு பொழுதை தாளாட்ட இனிய பூபால ராகங்கள் இசையோடு பண்பலையில் இனிதே கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலிருந்து போட்டிருக்காங்க. முனிராஜ் தர்மபுரியிலிருந்து ஸ்ரீதேவி அவங்களும் இணைந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சிக்கு பாடல்களெல்லாம் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் ஞானசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்திரமே சிறு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து பாடலை குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் அனுப்பி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. லைக் மற்றும் கமெண்ட் செய்த நேயர்களுக்கு நன்றி. பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்கள் இருந்த பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக எஜமான் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கொஞ்சம் சோகத்தை வெளிப்படுத்தும் விதமான பாடல் தான். நிலவே முகம் காட்டு அப்படிங்கிற தொடங்குற அந்த பாடல் தான் அடுத்த பாடல். நிலவே முகம் காட்டு படத்திலிருந்து பாடல் வரப்போகுது.

கொஞ்சம் தேற்றுதல் சொல்லும்போது மனசுக்கு உள்ள சோகங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் இறங்கி போயிடும். இந்த பாடல் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்கள் ரெண்டு பேரும் பாடினாலும் அதில் இரண்டாவது எடிஷன் ஒரு புல்லாங்குழல் இசையை வந்து அப்படி கொடுத்துருப்பார். அந்த இசை இந்த இரவு நேரத்தில் நம்ம கேட்கும்போது நம்ம கண்களை கலங்க வச்சிடும். அந்தளவுக்கு ஒரு பாடலோடு இணைந்த ஒரு இசையை இளையராஜா அவர்கள் கொடுத்தாங்க. பாடல் வரிகள் அருள் உதயகுமார் அவங்க எழுந்தது தான். பனி போல நீரின் ஓடையே கலங்கியது என்ன மாமா, இனிதான தென்றல் உன்னையே ஊறும் குறை சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது, காலம் மாறும் கலக்கம் ஏனம்மா, இரவில்லாமல் பகலும் ஏதம்மா, நானும் பிள்ளை தானம்மா, நானும் கண்ட கணவனுரையா, எனது தாயும் நீங்கள் தானையா, இனி உன் துணை நானையா, என்னை சேர்ந்தது கொடிமில்லையே, இது போலே துணையும் இல்லையே, இனி நீ என் தோளின் பிள்ளையே அப்படின்னு நான் பாடல் வரிகளை சொல்கிறேன். ஆனால் பாடல் வரிகளை பாடலோடு அவங்க இணைந்து அந்த சோகத்தை நமக்குள் கரைத்து ஊற்றிவிட்ட மாதிரி இருந்தது. இந்த பாடல் நிலவே முகம் காட்டு 1993 எஜமான் படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடல் வரிகளுக்காக 1999 நிலவே முகம் காட்டு அப்படின்னு டைட்டிலில் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். சிட்டு பறக்குது குத்தாலத்தில் அப்படிங்கிற அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். இளையராஜ் அவர்கள் இசையமைத்து இந்த பாடலை அவங்க தான் எழுதியிருக்காங்க. சங்கர் மகாதேவன் சுஜாதா குரல்களில் பாடல் ஒலிக்க காத்திருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே.
1: வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே.
0: நாட்

0: சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க.
1: நாட்டுக்குள்ளே உனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ளே உனக்கு ஒரு பேருண்டு.
0: தான் தன்னட்டை பக்கு முக்கட்டிக்கு தாளம், தேன் தன்னட்டை பக்கு முக்கட்டிக்கு தாளம்.

நல்லவன விட மாட்டாங்க, பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா, நானும் இப்ப நல்லா இருக்கு, உங்களுக்கும் இப்ப சொன்னு

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலையே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட. வண்டி ஓடும் சத்தம், பாட்டு கேட்ட சந்தம், வண்டி ஓடும் சத்தம்.

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட சந்தம், மாடு ரெண்டும் தாளம் போட.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னிசை.

0: என் வாழ்க்கையில் வந்தது மூணே மூணு லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
1: பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கிடைக்காத.

ஆனந்தி, ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்? தித்தோம் தான் கிட்ட திக்கத்தோம் தான் கிட்ட தித்தோம் தக்கத்தில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ராமானுஜன் படத்திற்காக வாணி ஜெயராம், கார்த்திக் சுரேஷ் பாடிய பாடல் வாலியின் பாடல் வரிகள். பாடலுக்கு இசை ரமேஷ் விநாயகம்.

0: நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில், அகிலாண்டேஸ்வரி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, விஜாவந்தி ராகம் ஆதிதாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நெரிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழசம். 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம், முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் கேட்கலாம்.

வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தஷ்ஷத்ருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி.